நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இந்த சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 15 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 22 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியலை 720 கிலோஹெச், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெச், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெச் ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
1: பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது.
0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:56. ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம் புதுக்காலை, 4 அறிவோம், ரெட் லிப்ட் பேட்ஃபிஷ். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள், தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், திரைகானம் நகர்வலத்தில் மனித நேயம் காப்போம், கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02-8:30 திரைகாலம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இளையோரும் வானொலியும் கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. காலை 9 அரங்கு செய்தி நிகழ்ச்சியில் போனாலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சியை எஃப்எம் கோல்டு 100.1 MHz கேட்கலாம். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், வசுமதி தேசிகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள், மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி மீன் வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி உளவியலாளர் டாக்டர் நப்பின்னை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 துறை காணும், 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சி, மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 339 பகுதி. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், செம்மறியாட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம், உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் 2 பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா. பண்பலை 101.4 MHz 6:02 பக்தி நேரம், 6:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:00 வணக்கம் சென்னை, 7:30 சைபாலின் இன்று வர தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள், 8:02

0: ரெயின்போ, 9:2 ரெயின்போ ரேர், 12 கெட்ஸ் இட் கோ, 11:2 உங்களுடன் ரெயின்போ, 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி மீன் வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். நிகழ்ச்சி நிரலை மீண்டும் 6:02 தொடர்ந்து கேட்கலாம். தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 6:02. நேயர்களை பண்பலை 101.4 மெகாஹெட்ஸில், 12 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். பிரதம மந்திரி மீன்வளத்துறை சார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1 திரைக்கானம், 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, 3:02 ஹலோ டாக்டர். உலக ஆஸ்துமா தினத்தை ஒட்டி நுரையீரல் மருத்துவர் கௌஷிக் முத்துராஜா அவர்களுடன் நேர்முகம். 100.1 FM கோல்டு அலைவரிசையில் காலை 6:10 தேனிசை, 7:25 திரையிசை, 7:30 காட்சிவரை, 8:30 திரைக்கானம், 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் போனாலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வினை இசை, எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவச்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகுமான ராகங்கள், 11:10 திரைக்கானம், 11:30 மல்லிப்பூ தண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் சித்திர சங்கீதம், 12 திரைக்கானம், 12:50 மெல்லிசை, 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மாண்டலின் இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், 2:30 முதல் 4 வரை திரைக்கானம், 4:10 தேனி நேரம், 4:20 எம்ப்ளாய்மி நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமம், மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் ஆர் மகாலட்சுமி அவர்களின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், களக்காடு ஆர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், 6:30 மார்க்கெட் மந்திரம், 7:10 சிறுவர் சோலை, சுதந்திர போராட்டத்தின் அறிவுச்சுடர் ரவீந்திரநாத் தாகூர், உரை வழங்குபவர் பி டெபோரல் தனிஷிதா, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷா பாட்டு, நீதிக்கதைகள் செல்பவர் ஹே அரிச்சரண், ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள் ஆர் வெங்கட நாராயணன் வழங்கும் உரை, 7:50-8:10 திரைக்கானம், 9:15 ஸ்பாட் லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைக்கானம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7:02 வணக்கம் தமிழ்நாடு, கியானி ஜெயில்சிங் பிறந்த தினம்.

0: வி ஆ இளவழகன் அவர்கள்.
1: காதலி என்பவள் ஒரு தீச்சுடர். அந்த தீச்சுடரை நெருங்கினால் குளிர்கின்றது, அதனை விட்டு விலகிவிட்டால் சுடுகின்றது என புணர்ச்சி மகிழ்தல் அதிகாரத்தில் 1104 குறளாக புதுமை விளக்கம் படைத்தவர் திருவள்ளுவர். தீயினால் ஏற்படும் தீக்காயமும் ஒருவகை சுகமே என்பதை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா என ஆன்மீக விருட்சத்தின் உயர் பக்தி உச்சி கிளையில் தொங்கி ஆலோலம் பாடியவர் அமரகவி பாரதியார். மழை நீர் சுடுவதும் தீச்சுடர் குளிர்வதும் உன் காதலால்தான் என்பதை, மழை சுடுகின்றதே அடி அது காதலா, தீ குளிர்கின்றதே அடி அது காதலா, இந்த மாற்றங்கள் உன்னாலே உருவானதா என்பதும் அண்மைக்கால பாடல் வரிகள். இவ்வகை தீச்சுடரை பற்றிய இலக்கிய விளக்கம் இதயத்தை மட்டுமே தொடரலாம், ஆனால் மூளையை தொடும் அறிவியல் விளக்கம் இதோ. வழி ஒன்றாக, வெளி இரண்டாக, தீ மூன்றாக, நீர் நான்காக, பார் ஐந்தாக பாடி பரவிய மாணிக்க வாசக பெருமான் வழங்கிய அறிவியல் பார்வை வேறு. ஒளி, வெப்பம், ஆற்றல் இவற்றின் அடையாளமாக அனல் கனல், காணல் எரி, அழல் தழல், வன்னி வசு, அங்கி ஆகுதி, அக்னி தீயுரு எனும் பெயர்களால் சோதியும் சுடரும் சுட்டப்படுகின்றன. திரட்சி, வடிவம், கொடுமை, நெருப்புத் தொகுதி, உடல் என்பதாகவும் அளவான ஆக்சிஜனேற்ற தகனத்தால் ஒளி, வெப்பம், ஆற்றல் வெளியேற்றும் வேதியியல் வினை எக்ஸோதெர்மிக் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பதாகவும் அறிவியல் விளக்கம் பெறுகின்றோம். அகல்விளக்கு, தூண்டா மணிவிளக்கு, கார்த்திகை திருவிளக்கு, காட்டு தீ, சொக்கப்பனை, தீவட்டி, தீப்பந்தம், திரிவிளக்கு என்பதாக அல்லது வேறு எதுவாக தீச்சுடர் ஒளிர்ந்தாலும் அவை யாவும் மூன்றே மூன்று உட்பிரிவுகளை கொண்டவை. 1843 வேதியியல் ஆய்வுகளில் ஈடுபட்ட ஜெர்மானிய வேதியியலார் ராபர்ட் புன்சன் தன் கண் பார்வையை இழந்த போதிலும் புன்சன் பர்னர் எனும் எரி வழிச்சுடர் சாதனத்தையும் புன்சன் சுவாலை எனும் தீச்சுடரையும் கண்டுபிடித்து விட்டதாக அறிவித்தார். தீச்சுடரில் மூன்று வகை கங்குகள், எம்பர் அண்ட் ஃப்ளேம் ஜோன்ஸ் இருப்பதாக உறுதி செய்தார் அவர். ஆனால் ராபர்ட் புன்சனின் கண்டுபிடிப்புகளுக்கும் 10 ஆண்டுகளுக்கும் முன்னதாகவே 1855 தமிழகத்தின் சித்த வேதியியல் ரசவாத சித்தர் வடலூர் வள்ளல் பெருமானார் தீபச்சுவாலையை சோதி சுயம், சோதி பரம், சோதி அருள் என முப்பெரும் பிரிவாக மெய்ஞான அறிவியல் விளக்கம் வழங்கினார். தீபச்சுடரின் உச்சி ஒளி குறை வெப்பம் நிறை வெளிர் நீலச்சுவாலையை சோதி சுயம் என்றும், வெப்பம் சற்று குறைந்த ஒளி நிறை மஞ்சள் சிவப்பு நடுச்சுவாலையை சோதி பரம் என்றும், உள்ளார்ந்த கீழ்ப்பகுதி வெப்பம் மிக மிக குறைவான அடர் நீல நிற சுவாலையை சோதி அருள் என்றும் கூறிவிட்டு, மூன்று சுவாலைகளையும் உள்ளடக்கிய மாபெரும் வெளிச்சுவாலையை சோதி சிவம் என மெய்ஞான பாடலாக திருவருட்பாவை அருளினார் ராமலிங்க அடிகளார். எல்லாம் சரிதான், உனக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும் சோதி சுடரை நீ எப்போது அறியப் போகிறாய் எனும் குரல் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினேன். ஓடி ஓடி ஓடி ஓடி உட்கலந்த சோதியை நாடி

0: நாடி நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடி மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி கோடி எண்ணிறந்த கோடியே என மெய்ஞான குரல் என் பின்னால் நின்று எழுப்பியவர் ஒருவர். அவர்தான் சிவவாக்கிய சித்தர். என்ன நேர்களே, நமக்குள்ளே ஒளிரும் சோதியை நாம் கண்டுவிட்டோமா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் ஒலிபரப்பு. வழிபாடு. இசையால் இறைவனை வழிபடும் நேரம் இது. வழிபாடு நிகழ்ச்சியின் முதலில் கிருஷ்ணராஜ் பாடிய பாடல்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி திருவிழுவராண்டு 2057 சித்திரை திங்கள் 22 செவ்வாய்க்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
3: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்களில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்சிம் 25% WG ஒரு ஹெக்டேருக்கு 100 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 1 ஏக்கருக்கு 600 கிராம் அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசில்லஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரடி 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டரில் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளின் குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாதிகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்கள் மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்கள், உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அஸ்டோஃபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் இந்த பாக்டீரியா மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. அப்போது சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. மண்ணை வளப்படுத்தி குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும் அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைச்சத்து அளிப்பதை

0: தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தலைசத்து உரம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
2: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நம்ம நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அதை நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
0: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
1: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிக்குண்டு அளவுள்ள மாம்பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்கள் காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலமானது 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்குட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனான 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சி அடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை வருகின்ற கோடை காலத்தில் பயன்படுத்த ஏதுவாக ஊறுகாய்ப்புள்ளாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் ஆடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருப்பின் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலையில் இருக்கும் பெட்டை ஆடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்திற்கு முன் புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறி நோயை தடுக்க பாதிப்பிற்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கியால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றி கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பின் அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அயர்ச்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் செம்மறி யாட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்களின் உரை இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

0: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு, சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, பர்கூர், ஹொசூர், கலசப்பாக்கம், ஏற்காடு, பரமத்தி வேலூர், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, தொண்டாமுத்தூர், பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், பன்ருட்டி, நன்னிலம், விராலிமலை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்க ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளது.

உள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும் பிஜேபி 2.97% வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும் தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின்,

0: பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும் திமுக 5 தொகுதிகளிலும் தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகியுள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:55, 10 நொடி. ஆகாஷ்வாணி.

0: புழுக்கள், சிறு பறவைகள் மற்றும் சில சமயங்களில் சிறு ஊர்வன அடங்குகின்றன. வேட்டையாடும் போது மிகவும் அமைதியுடன் செயல்படும் இவ்வினத்தில் இரவு நேர செயல்பாடு அதிகம் காணப்படுகிறது. பிடரிக்கோடன் வளர்ச்சி விகிதம் மிகவும் மெதுவானது. முட்டைகள் 12 முதல் 15 மாதங்கள் வரை வளர வேண்டியிருப்பதும் இவையின் ஆயுள் சில நேரங்களில் 100 ஆண்டுகளுக்கும் மேல் நீளுவதும் இதன் பரிணாம தனித்துவத்தை வலியுறுத்துகிறது. நியூசிலாந்தின் இயற்கை சூழல் மாற்றங்கள், நிலத்தை மாற்றியமைக்கும் மனித செயல்பாடுகள் மற்றும் புதிய பிராணிகளின் நுழைவு ஆகிய காரணிகள் பிடரிக்கோடவின் வாழ்விடம் குறைவதற்கு காரணமாகியுள்ளன. குறிப்பாக இந்த இனம் நிலத்தில் தோண்டப்பட்ட குழிகளில் வாழ்வதால் மண்ணின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை மாற்றங்கள் இதன் வாழ்க்கை சுழற்சியை நேரடியாக பாதிக்கக்கூடியவை என ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. பிடரிக்கோடன் பாதுகாப்பு திட்டங்களில் சிறப்பு தீவு பாதுகாப்பு மையங்கள், உணவு தடம், கண்காணிப்பு மற்றும் சூழல் சீரமைப்பு ஆகிய நடவடிக்கைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. நியூசிலாந்து அரசு இவ்வினத்தை தேசிய அடையாளத்தில் இடம்பெறும் முக்கிய பல்லுயிர் என குறிப்பிடுகின்றது. முடிவில், பிடரிக்கோடன் பரிணாம வரலாற்றை புரிந்து கொள்ள உலகளாவிய விஞ்ஞானிகளுக்கு அவசியமான தரவு தொகுப்பை வழங்கும் இனமாக மதிக்கப்படுவதால் இவற்றின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்படுகின்றன. தகவல்கள் எழுதியவர் SB கோகுலகிருஷ்ணன் அவர்கள்.
1: இடம்பெற்றது சூழல் அறிவோம்.

0: சூழல் அறிவோம்.
1: நியூசிலாந்தின் மிக பழமையான ஊர்வன இனங்களில் ஒன்றாக கருதப்படும் பிடரிக்கோடன் உயிருடன் உள்ள டைனசர் என விலங்கு எச்சரிக்கையும் பரிணாம ஆய்வுகளிலும் விவாதிக்கப்படும் முக்கிய உயிரினமாக உள்ளது. இந்த இனம் 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஊர்வன சந்ததி என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். பிடரிக்கோடன் உடலமைப்பில் 3வது கண் என அழைக்கப்படும் பரைட்டல் ஐ உள்ளது. இந்த கண் ஒளி மாற்றங்களை உணரும் திறன் கொண்டது. இந்த பிடரிக்கோடன் உணவு பழக்கத்தில் பூச்சிகள்

0: தமிழ்நாடு கடலோர பகுதி மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 65%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு 28.1 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 72%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் அலைவரிசைகளில் ஒலிபரப்பு.

புத்தம் புது காலை. மனிதன் தன்னுடைய சக மனிதனின் உயர்வுக்காகவும் நன்மைக்காகவும் பாடுபடுவதன் மூலமே தன்னை உயர்த்திக் கொள்கிறான். மனிதன் தன்னுடைய சக மனிதனின் உயர்வுக்காகவும் நன்மைக்காகவும் பாடுபடுவதன் மூலமே தன்னை உயர்த்தி கொள்கிறான் என்ற இனிய சிந்தனையோடு இன்றைய புத்தம் புதுக்காலை புலரும் வேளையில் உங்களுடன் சித்ரா பாலாஜி.

0: நிகழ்ச்சியின் முதலில்
1: நாளும் அறிவோம். ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ். தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: கடலடியில் வாழும் ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ், இதனை கடலடியில் வாழும் பேய் மீன் என்றும் அழைக்கப்படும். இவை பவளப்பாறைகளின் ஆழமான பகுதியில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் சிவப்பு உதடுகளை கொண்ட ஒரு விசித்திரமான மீன் வகை. இவை லிப்ஸ்டிக் மீன் என்றும் அழைக்கப்படுகின்றன. இத்தகைய மீன்கள் தங்கள் அசாதாரண தோற்றத்தால் கடல் பேய் என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் பல அதிசயங்கள் உள்ளது. அது ஒவ்வொன்றும் நாம் கேட்கும் போது, பார்க்கும் போது இப்படியும் இருக்கிறதா என ஆச்சரியமாக இருக்கும். அதிலும் கடல் வாழ் உயிரினங்களை ஆராய்வதில் எல்லோருக்கும் ஒரு விருப்பமும் ஆர்வமும் இருக்கும். கடல் வாழ் உயிரினங்கள் எவ்வளவோ உள்ளது. இந்த மீன் யார்? இந்த மீனின் அறிவியல் பெயர் ஒகோசெஃப்ளஸ் டார்வினி. கலபகோஸ் தீவுகளில் ஆராய்ச்சி செய்த சார்லஸ் டார்வின் காலத்தில் இந்த மீன் கண்டறியப்பட்டது. அதனால் அதன் அறிவியல் பெயரில் டார்வினி என்று சேர்க்கப்பட்டு ஒகோசெஃப்ளஸ் டார்வினி என்று அழைக்கப்படுகிறது. இது பெரும்பாலும் பசிபிக் பெருங்கடலில் உள்ள கலபகோஸ் தீவுகள் அருகிலும் பெரு கடற்கரைக்கு அருகிலும் கடலின் ஆழமான பகுதிகளிலும் மணல் மற்றும் சேறு நிறைந்த பவளப்பாறைகள் பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இந்த மீன் பார்ப்பதற்கே மிகவும் வித்தியாசமாக இருக்கும். வீட்டில் தேவையற்ற பொருட்களை எல்லாம் சேர்த்து நாம் ஒரு உருவம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த மீனின் உருவமும் இருக்கும். சுமார் 10 அங்குலம் வரை வளரக்கூடியவை. இவை பொதுவாக 3 முதல் 76 மீட்டர் ஆழத்தில் கடலின் தரைப்பகுதியில் காணப்படுகின்றன. இதன் உதடுகள் இயற்கையாகவே மிகவும் பிரகாசமாக சிவப்பு நிறத்தில் இருக்கும். அது உதடுகளில் சிவப்பு நிற லிப்ஸ்டிக் பூசியது போன்ற தோற்றம் கொண்டிருப்பதனால் இவை ரெட் லிப் பேட் ஃபிஷ் என்று அழைக்கப்படுகின்றது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மீன்கள் என்றால் நீந்துபவை என்றுதான் எல்லோருக்கும் தெரியும். இந்த மீனுக்கு நீந்தவே தெரியாதாம். இது நடக்கும் மீன். இது நன்றாக நீந்தக்கூடிய மீன் அல்ல. கடலின் ஆழமான தரைப்பகுதியில் தனது மாற்றியமைக்கப்பட்ட துடுப்புகளை கால்கள் போல பயன்படுத்தி நடக்கும் தன்மையுடையது. அதனால் இதற்கு வௌவால் மீன் என்றும் பெயர் வந்தது. மேலும் இதன் உடல் அமைப்பும் வௌவாலை நினைவூட்டும் வகையில் இருக்கும். இவை பழுப்பு நிற முதுகையும் வெள்ளை நிற வயிற்று பகுதியையும் கொண்டிருக்கும். தலையில் ஒரு கொம்பு போன்ற இலிசியம் எனப்படும் ஒரு நீளமான முள் இருக்கும். அந்த முள்ளின் நுனியில் இருந்து ஒருவித வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தைக் கண்டு ஏமாந்து வரும் சிறு மீன்களை இது அப்படியே பிடித்து விழுங்கிவிடும். இதுதான் இதன் வேட்டை தந்திரம். இந்த பிரகாசமான சிவப்பு உதடுகள் இணைய ஈர்க்க பயன்படுத்தப்படலாம் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். கடலின் அடியில் வெளிச்சம் குறைவாக இருக்கும். அதனால் இவ்வளவு பிரகாசமான நிறம் மற்ற மீன்களை ஈர்க்க உதவுவதாக கருதப்படுகிறது. ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ் மிகவும் அமைதியான, மெதுவான இயல்புடையது. வேகமாக நீந்த முடியாததால் சக்தியை சிக்கனமாக பயன்படுத்துகிறது. இதன் உதடுகள் காரணமாக இது கோபமாக அல்லது சோகம் கொண்டது போல தோன்றும். இப்போது இந்த இன மீன் அழிவின் ஆபத்தில் இல்லை. ஆனால் கடல் மாசுபாடு, பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் இனி வரும் காலங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். அதனால் கடலை பாதுகாப்பது நம்முடைய கடமை. இயற்கை எவ்வளவு படைப்பாற்றல் கொண்டது என்பதை இந்த சிவந்த உதடு மீன் நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் இயற்கையை பாதுகாத்தால் மட்டுமே இத்தகைய அரிய உயிரினங்களை நம் அடுத்த தலைமுறையும் காண முடியும் என்பதை நினைவில் கொள்வோம். இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். ரெட் லிப்ட் பேட் ஃபிஷ். தகவல்கள் வழங்கினார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
0: கடல் அடியில் ஓர் உலகம், கண்காணா அதிசயம், அலைமேலே பாடும் இசை.

0: கே ஜே யேசுதாஸ் குழுவினரோடு பாடிய பாடல். இடம்பெற்ற படம் ஆனந்த ராகம். நேரம் 7:10. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: மனிதனுக்கு இயல்பாகவே அறிவு உள்ளது. அந்த அறிவை மேலும் மேம்படுத்திக் கொள்வதற்காகவே கல்வி கற்கிறோம். இந்த கல்வி அறிவினால் பல நுட்பங்களை நாம் அடைகிறோம். தூக்கணாங்குருவி கூடு கட்டுவதும் காக்கைகளும் குருவிகளும் கூடு கட்டுவதும் நுட்பமானவை என்றாலும் அவை கல்வி அறிவினால் வந்தவை அல்ல, இயற்கையான அனுபவ அறிவினால் அவற்றிடம் அமைந்துள்ளன. பள்ளிக்கூடத்திற்கே போகாமல் அனுபவ அறிவினால் அந்த காலத்தில் பெரிய கட்டுமானங்களை மனிதர்கள் நிறுவியிருக்கிறார்கள். காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டிய தொழிலாளர்கள் எந்த பொறியியல் கல்லூரியிலும் சென்று படித்தவர்கள் இல்லை. அனுபவத்தின் வாயிலாகவும் நுட்பமான தொடர் சிந்தனையாலும் இந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் அறிந்து பயன்படுத்தியுள்ளார்கள். வேளாண்மை தொழிலை செய்யும் விவசாயிகள் எப்படி நிலத்தை பண்படுத்த வேண்டும் என்பதையும் அடி உரம் எப்படி போட வேண்டும்

0: என்பதையும் தழை உரம் போடுவது பற்றியும் அறிந்திருக்கிறார்கள். தகுந்த காலத்தில் விதை விதைத்து நீர் பாய்ச்சி பயிர் வளர்க்கிறார்கள். குறிப்பிட்ட நெல் விளைச்சல் காண்பதற்கு எத்தனை நாள் ஆகும் என்பதையும் அதை எப்படி அறுவடை செய்து நெல்மணிகளை பாதுகாப்பது என்பதையும் அறிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அறிவு நுட்பம் எல்லாவற்றையும் அனுபவத்தின் வாயிலாகவே விவசாயிகள் பெற்றிருக்கிறார்கள். தற்காலத்தில் இப்படி அனுபவ அறிவை பயன்படுத்தும் மனநிலை வெகுவாக குறைந்துவிட்டது. அச்சடித்த தாளில் பட்டம் பெற்றவர்களைத்தான் அறிவு நுட்பம் பெற்றவர்களாக எண்ணும் மனநிலை வளர்ந்து வருகிறது. வேளாண் பட்டம் பெற்றவர்களை விடவும் அனுபவத்தில் வேளாண்மையை அறிந்தவர்கள் சிறந்த முறையில் பயிர்த்தொழில் செய்வதையும், மின் பொறியியல் படித்தோரை விடவும் அனுபவத்தில் மின்சார வேலைகளை அறிந்தவர்கள் சிறப்பாக செய்வதையும் நாம் நேரிலேயே பார்க்கிறோம். என்றாலும் பட்டம் பெற்றால்தான் வேலை என்னும் நிலை இருக்கத்தான் செய்கிறது. அனுபவத்தில் அறிந்தோரை விடவும் கல்லூரியில் படித்தோர் முறையாக படித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஆய்வகத்தில் செய்த செய்முறை பயிற்சியால் அனுபவ அறிவிற்கு இணையான அறிவினை பெற்றுவிட இயலாது என்பதுதான் உண்மை. கற்றலின் கேட்டலே நன்று என்று அந்த காலத்தில் நாம் கூறியதன் பொருள் இந்த அனுபவக் கல்வி பற்றிய அறிவு ஆகும். பொறியியல் தொழில்நுட்பத்தை கற்போருக்கும் அனுபவம் வாய்ந்தோரின் அறிவுரை தேவைப்படும் என்று உணர்ந்து அவர்களின் கருத்துக்களையும் கேட்கச் செய்தல் வேண்டும். அனுபவ அறிவு பெற்றோரை விடவும் நூலறிவு பெற்றோரால் மிகவும் நுணுக்கமாகவும் துல்லியமாகவும் சில செயல்களை செய்திட இயலும். இந்த துல்லியத்தன்மை என்பது அனுபவத்தால் பெற்ற துல்லியத்தை விடவும் மிகவும் துல்லியமானதாக இருக்கும் என்று உணர்ந்து கொள்ள இயலும். அனுபவ அறிவு எவ்வளவு பெற்றிருந்தாலும் புதிய புதிய முறைகளை எத்துறையிலும் புகுத்துவதற்கு கல்வி அறிவு தேவைப்படுகிறது. நெல் விவசாயம் செய்யும் ஒருவர் பயன்படுத்தும் பாரம்பரிய நெல் வகையுடன் புதிய ரக நெல் கண்டுபிடிப்பினால் உற்பத்தியை பெருக்க முடிகிறது. இப்படி வேளாண்மையை கற்றவர்கள் அனுபவ அறிவை பெற்றுக்கொண்டு தாங்கள் கற்ற கல்வியின் துணையுடன் துல்லியமான விளைச்சலுக்கும் புதிய புதிய கண்டுபிடிப்புக்கும் முயற்சி செய்திட வேண்டும். மாட்டு வண்டி ஒன்றை அதன் போக்கில் விட்டால் அது பழகிய பாதையில் வீட்டுக்கு வந்துவிடும். அந்த மாட்டு வண்டியால் ஒரு புதிய பாதையை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆனால் அந்த வண்டியை ஓட்டும் மனிதன் நடு வழியில் தடை ஏற்பட்டிருந்தால் அந்த வண்டியை திருப்பி வேறு பாதை வழியாக வண்டியை ஓட்டி வீட்டிற்கு வந்து சேர முடியும். இங்கே கல்வி அறிவு இல்லை என்றாலும் மனிதனிடம் இருக்கும் இயல்பான அறிவு மாற்றுப்பாதையை சிந்திக்கும் அறிவை கொடுக்கிறது. இயல்பான அறிவுடன் அனுபவ அறிவும் கல்வி அறிவும் சேரும்போதுதான் எந்த தொழிலையும் நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செய்ய முடியும். நுட்பமான அறிவியல் முன்னேற்றத்தையும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நாம் பெற வேண்டும் என்றால் அதற்கு கல்வி இன்றியமையாதது. அதனால்தான் ஔவையார் தான் படைத்துள்ள மூதுரையில் நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று பாடியுள்ளார். துறை சார்ந்த நூலறிவினை பெற்று நமது நாட்டினை தொழில்நுட்பத்திலும் அறிவியல் நுட்பத்திலும் முன்னணி நாடாக உயர்த்துவோம்.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள்.
2: ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது.

காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21 தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆட்சியில் இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கன பரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்குவங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3 முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து

0: உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான் அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இரண்டாம் உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டால்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25, 15 ஆகாஷ்வாணி. சென்னை மத்தியலை 720 கிலோஹெட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெட்ஸ் ஆகியவற்றில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது புத்தம் புது காலை. நிகழ்ச்சியில் இனி
2: வாழ்விற்கு இன்றைய ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
3: கண்களோட நரம் நம்ம வந்து இந்தியாவில முக்காவாசி பேருக்கு மோர் தென் 90% ஜனங்களுக்கு பிளாக்கா இருக்கும் இல்ல பிரவுனா இருக்கும். அதுதான் நம்மளோட ரத்த

0: பொருட்கள் இருக்கிற ஒரு கலர். இதுவே நீங்க வெளிநாட்டுங்களுக்கு அமெரிக்காக்கோ லண்டனுக்கோ போனா அவங்களுக்கு வந்து ப்ளூ கிரீனிஷ் ஐஸ் இதெல்லாம் இருக்கும். அது வந்து அவங்களோட தோலுக்கும் அவங்களோட ரத்தம் இருக்கிறதுக்கும் அதுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அது. இப்ப எதனால இந்த கலர் மாறுபாடு ஆகுதுனாக்கா, நம்ம கண்கள்ல வந்து ஐரிஸ்னு ஒரு மசில் இருக்கு, அதாவது நம்ம கருவிழிக்கு பின்னாடி அந்த ஐரிஸ்ன்றது என்ன கலர்ல இருக்கோ அதே கலர் தான் நம்மளுக்கு வந்து கண்களோட கலரை பிரதிபலிக்கிறது. சோ இப்ப நமக்கு இருக்கிறது வந்து பிரவுன் அண்ட் பிளாக் இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிறது வந்து ப்ளூ கிரீன் இருக்கிறதுனால அவங்க கண்கள் வந்து அந்த அந்த கலர்ல இருக்கும், நம்ம இந்தியன் கண்கள் இந்த கலர்ல இருக்கும் நம்மளுக்கு. சோ ஆனா அதனால வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்வையில வேறுபாடோ எதுவும் ஆக போறது ஒன்றும் கிடையாது. இது வந்து கலரை மாத்திரம்தான் நிர்ணயிக்கிறது. கண்கள் சரியா தெரியலன்னு வந்து சொன்ன உடனே எங்களுக்கு வந்து ஸ்னெல்லன்ஸ் சார்ட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து உங்களுக்கு வந்து 6 மீட்டர் தூரத்துல இப்ப நம்ம பேஷண்ட் எங்க உட்கார்ந்து இருக்காங்களோ அங்கிருந்து 6 மீட்டர் தள்ளி நாங்க அதை வச்சிருப்போம். வச்சு அதுல வந்து லைன்ஸ் டிஃபரெண்ட், அதாவது ஏதே ஏபிசிடியா இருந்தாலும் சரி நம்பரா இருந்தாலும் சரி அந்த சைஸ் வந்து பெரிய சைஸ்ல இருந்து சின்ன சைஸ் வரைக்கும் வேரி ஆகும். அப்ப நம்ம லாஸ்ட் லைன் வரைக்கும் அதை படிச்சோம்னா நம்ம வந்து 6-6 விஷன் சொல்லுவோம். அதாவது 6-6 விஷன்றது அவங்களுக்கு வந்து நார்மல் விஷன்னு பேர், ரைட்டுங்களா? சோ இப்போ வந்து மேல பார்வை மேல 2-3 லைன் தான் தெரியுது, அது கீழே இருக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து எல்லாமே படிக்க முடியுது, கீழே இருக்கிற 2-3 லைன்ல சில எழுத்துக்கள் மட்டும் அவங்க தவறுதலா படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் ஏதோ குறைபாடு இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம வந்து கண்களில் நம்ம ஐரிஸ்ன்னு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஐரிஸ் மசில் வந்து நம்மளுக்கு வந்து தூர பார்வைக்கும் கிட்ட பார்வைக்கும் விரிஞ்சு விரிஞ்சு அது சுருங்கிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்கும்பொழுது இந்த மசில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும் பொழுது அந்த விரிகிற சுருங்குற தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தூர பார்வை கிட்ட பார்வை தெரியலன்னு சொல்லும்போது நம்ம அந்த ஐரிஸ் மசில்ஸை பேரலைஸ் பண்ணிடுவோம். அதாவது சில மருந்துகள் சொட்டு மருந்துகள் போட்டு அதை பேரலைஸ் பண்ணிட்டு அது சுருங்கி விரிகிற தன்மை இல்லாம கண்கள்ல வேற என்ன பவர் இருக்கு அவங்களுக்கு, அதாவது ரெஸ்டிங் பவர்னு நாங்க சொல்லுவோம். அந்த ரெஸ்டிங் பவர் எவ்வளவு இருக்குன்றதை கண்டுபிடிச்ச பிறகு நம்ம இந்த கண்களோட சுருங்கி விரி ஐரிஸோட சுருங்கி விரிய தன்மையும் சேர்த்து அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷன் வச்சுதான் இவங்களுக்கு தூர பார்வை ப்ராப்ளம் கிட்ட பார்வை ப்ராப்ளம்னு நம்ம கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி லென்ஸை நம்ம அணியறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். கண்களுக்கு கண்ணாடி கான்டாக்ட் லென்ஸ் இதெல்லாம் நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்தது வந்து லேசர் பத்தி நான் சொன்னேன், அது வந்து அட்வான்ஸ்டு சிகிச்சை முறை. அது வந்து கண்கள் கண்ணாடி அணியறவங்களுக்கு. இப்ப இதுவே வயசான பிறகு கேட்ராக்ட், அதாவது கண்கள் இருக்கிற லென்ஸ் லென்ஸ் வந்து அது கிறிஸ்டலைன் லென்ஸ் நாங்க சொல்லுவோம். அது அதுவும் கண்ணாடி மாதிரி இருக்கும் நார்மலா. இப்ப அது வயசு ஆக ஆக என்ன ஆகும், அந்த கிறிஸ்டலைன் லென்ஸ்ன்றது அப்படியே ஒப்பேக் ஆயிடும். அதாவது நம்ம அது மேல வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு மூடினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒப்பேக் ஆயிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் கண் பார்வை குறைஞ்சிரும். சோ இவங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டு சிகிச்சை முறையில நம்ம அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற லென்ஸ் கேட்ராக்டை எடுத்துட்டு அதுக்குள்ள இன்ட்ரோ ஆக்குலர் லென்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன பிளாஸ்டிக் லென்ஸ் நம்ம பொருத்திடுறோம். பொருத்துறதுனால அவங்களுக்கு வந்து பார்வை குறைபாடு நீங்கி அவங்களுக்கும் நல்லா ஆயிடுது.
1: இதுவரை ஆரோக்கிய வாழ்விற்கு நிகழ்ச்சியில் கண் கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் கண் நல மருத்துவர் டாக்டர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள்.
2: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
3: நேரம் 7:30, 15 நொடி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியுள்ள இன்று ஒரு தகவல்.
4: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்கிட்ட ஒருத்தன் ஒரு சட்டை துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர்ற சனிக்கிழமை வா வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு சின்ன குறையை வந்து இப்படி

0: எல்லாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிக்கிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும், அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பை அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது. இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல. எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான். மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிப்போக்கன் சொன்னானா, அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேற யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானா. பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிடுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுரும். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10ஆம் நம்பர் பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7ஆம் நம்பர் பெட்டில் இருக்கார் அப்படின்னு தான். அதுக்கு இவர் பதட்டப்படாமல் சொன்னாராம், பரவாயில்ல இவரை தூக்கி 7ஆம் நம்பர் பெட்டில் போட்டுரு அப்படின்னாராம்.
1: இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். தையல்காரன் துணியில் அளவு பார்க்கிறான், முடித்திருத்துபவர் தலையில் வடிவம் தருகிறார். துணி திருத்தலாம் ஒரு கணத்திலோ, முடித்திருத்தும் பொறுமை காலத்தில், இருவர் சொல்லும் ஒரே உண்மை, சிறு கவனமே பெரிய அழகு.

0: ஜி கே வெங்கடேஷ் குழுவினரோடு பாடிய பாடல் இடம்பெற்ற படம் ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்.
1: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: மத்தியாலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: கருணை நிறைந்த ஒரு இதயம் இருந்தால் அந்த மனிதன் உயர்ந்து நிற்பான்.

ஒலித்து பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடலில் இடம்பெற்ற படம் தாயுமானவன். நேரம் 7:45. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி

0: நகர்வலம். மனிதநேயம் காப்போம்.
1: காலை 7:30 சென்னை பேசின் பிரிட்ஜ் மேலே நீங்கள் பயணித்தால் பாலத்தின் ஓரமாக ஸ்டாண்ட் போட்ட ஸ்கூட்டரையும் கையில் மிக்சர் பாக்கெட்டுகளோடு இருக்கும் ஒரு மனிதரையும் பார்க்கலாம். அந்த நடைபாதை ஓரத்தில் அவர் தான் வைத்திருக்கும் மிக்சர் மற்றும் நொறுக்கு தேனிகளை கொட்டிக்கொண்டே போவார். சுமார் 100 மேலான காக்கைகள் பறந்து வந்து அவற்றை கொத்தி தின்னும். இதை அவர் தினமும் செய்து வருகிறார். மனிதர்களைப் போல் கடவுளின் படங்களை வீட்டில் மாட்டி வைத்து வழிபடும் வழக்கம் காக்கைகளுக்கு இருக்குமேயானால் இந்த தாடிக்கார மனிதரின் படத்தைத்தான் கடவுளாக கும்பிடும். நமக்கே இவரின் செயல் ஆச்சரியமாகத்தான் உள்ளது. நாம் இப்போது உதவி செய்தால் அதேபோல் அவர்களும் உதவுவார்கள் எனும் திட்டத்தில்தான்

0: மனிதர்கள் பலரும் வாழ்கிறார்கள். ஆனால் எதையும் எதிர்பாராமல் இவர் செய்யும் இந்த உதவிக்கு பெரிதாக என்ன கிடைத்து விடப் போகிறது? கிடைக்கும். அது என்னவென்றால் ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. அப்படியென்றால் மனம் இலகுவாகி எடையின்றி விண்ணில் பறப்பது போன்ற ஆனந்த நிலை. நாமும் சின்ன சின்ன உதவிகள் செய்யும்போது இத்தகைய சந்தோஷத்தை அனுபவித்திருக்கிறோம். நினைவுபடுத்தி பாருங்கள், புரியும். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எதையும் எதிர்பாராமல் செய்யும் சின்ன சின்ன உதவிகள்தான், அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி தான் நமக்கு இந்த வாழ்க்கை மீது ஒரு பிடிமானத்தை ஏற்படுத்துகிறது. உளவியல் ரீதியாக உங்களை பற்றிய நல்ல எண்ணத்தை உங்கள் மனதிற்குள் விதைக்கிறது. மற்றவர்களிடம் நல்ல குணங்களை தேடுவதை விட நம்மை பற்றிய நல்ல எண்ணங்களே நமக்கு முதலில் தேவை. அதற்கு இத்தகைய உதவிகள் பெரிதும் துணை நிற்கின்றன. முந்தி அடித்து கொண்டு சுடச்சுட பிரியாணி பார்சல்களை வாங்கி வருவதால் வாழ்க்கை சுவைக்காது. அந்த கடைவாசலில் தன் அம்மாவை போன்ற சாயலில் கையேந்தி நிற்கும் ஒருவருக்கு 5 ரூபாய் கொடுப்பதில் வாழ்க்கையின் சுவை கூடுகிறது. ஊரில் கண்டுகொள்ளப்படாமல் விடப்பட்ட அம்மாவுக்கு தந்த திருப்தியை இது கொடுக்கிறது. பலரும் உதவி செய்பவர்களை பிழைக்க தெரியாதவர்கள் என்பார்கள். உண்மையில் இது பிழையை சரி செய்து கொள்ளும் செயல்பாடாக மனதிற்கு சந்தோஷத்தை தருகிறது. போராட்டம் மிகுந்த வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு உதவி செய்வது சாத்தியமில்லை என்கிறீர்களா? முடியும். மற்றவர்களுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிக்கச் சொல்லவில்லை, நம் வாழ்க்கையோடு தொடர்புடைய சுற்றி இருப்பவர்களை கொஞ்சம் கண்டுகொள்ள வேண்டும் என்றுதான் சொல்கிறேன். காற்றில் தவறவிட்ட தொப்பியை ஓடிச்சென்று எடுத்து கொடுத்து அந்த குழந்தையின் புன்னகையை பரிசாக பெறலாம். பேங்கில் ஒரு முதியவருக்கு ஃபார்ம் ஃபில்லப் செய்து தந்து அவரின் ஆசியை பரிசாக பெறலாம். தமக்கு முன்னால் முந்திச் செல்லும் 2 சக்கர வாகன ஓட்டியிடம் சைட் ஸ்டாண்டை எடுக்கச் சொல்லி அவரின் ரியாக்ஷனை பரிசாக பெறலாம். இப்படி எல்லோரையும் கவனிப்பது, அவர்களுக்கு உதவுவது மகிழ்ச்சியானது. ஓ, இவ்வளவுதானா? இந்த உதவிகளைத்தான் பெரிதாக பேசிக் கொண்டிருந்தீர்களா என்கிறீர்களா? ஆமாம், நீங்கள் அந்த குழந்தையின் தொப்பியை தந்தீர்கள். அது அவர்கள் குடும்பத்தோடு தாஜ்மஹால் சென்றபோது வாங்கியது. நீங்கள் பேங்கில் ஃபார்ம் ஃபில்லப் செய்தது அந்த முதியவரின் பென்ஷன் பணத்திற்காக. அப்புறம் அந்த 2 சக்கர வாகனத்தின் சைட் ஸ்டாண்டு கதை. அந்த வண்டியில் விலை மதிப்பில்லாத பொருள் இருந்துள்ளது. பார்த்தீர்களா எவ்வளவு பெரிய நன்மையாகிவிட்டது? உதவியில் சிறியது பெரியது என்றெல்லாம் இல்லை, அது உதவி அவ்வளவுதான். சமீபத்தில் ஒருவர் என்னையும் என் நண்பரையும் அவரின் புதுமனை புகுவிழாவிற்கு அழைத்திருந்தார். அங்கு சென்றதும் நான் அதிர்ச்சியானேன். அவருடைய வீட்டிற்கு என் நண்பனின் பெயரை வைத்திருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் கேட்டேன். அதற்கு, எனக்கு முதன் முதலில் வேலை வாங்கி தந்தது உங்கள் நண்பர்தான் என்று பெருமையாக சொன்னார். சாப்பிடும் நேரத்தில் நண்பரிடம் இதை பற்றி கேட்டேன். ஒரு நாள் ஊருக்கு போகும்போது பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாரு, வேலையை பற்றி விசாரிச்சிருக்காரு. அப்போ கரெக்டா ஒரு கம்பெனியில் வேக்கண்ட் இருந்துச்சு சொன்னேன், அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு சாப்பாட்டில் கவனம் செலுத்தினார். நம்மை சுற்றியுள்ள சக மனிதர்களை இயல்பாகவே நேசிக்க பழகுவோம். நாமும் வாழ்வோம், எல்லோரையும் வாழ வைப்போம்.
1: மனிதநேயம் காப்போம். எழுதியவர் கி. அன்பரசி, வாசித்தவர் விஜய்.
2: கருணை கற்றுக்கொண்ட கண்கள் இருந்தால் கடவுள் தேடல் தேவையில்லை. பிறர் வலியை தாங்கும் நெஞ்சம் இருந்தால் அதுவே தெய்வம் தங்கும் இடம்.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் சுமை தாங்கி. பாடலை பாடியவர் பி பி ஸ்ரீனிவாஸ்.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: அம்மா, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல மரக்கன்று நடும் விழாமா? எங்க டீச்சர் எல்லாரையும் ஒவ்வொரு மரக்கன்று எடுத்துட்டு வர சொல்லிருக்காங்கம்மா.
4: சூப்பர் டா கீர்த்தி, நம்ம தோட்டத்துல தான் மரக்கன்றுகள் இருக்கே, நீயும் எடுத்துட்டு போ.
3: கண்டிப்பாமா, நான் ஒண்ணு இல்ல நிறைய மரக்கன்றுகளை எடுத்துட்டு போய் நட போறேம்மா. மரம் வளர்த்தா காற்று நல்லா வரும், நிழல் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம மழை நல்லா பெய்யும்னு டீச்சர் சொன்னாங்கம்மா.
4: ஆமா கீர்த்தி, உண்மைதான். நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கட்டாயம் இரண்டு செடிகளையாவது நட்டு மரமாக்கணும். அது நம்ம நாட்டுக்கும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது. பிறந்த நாள், கல்யாணம், இது மாதிரி நிகழ்ச்சிகள்ல செடியையே பரிசா கொடுக்கலாம்.
3: அம்மா, அப்போ அடுத்த வாரம் என்னுடைய பிறந்த நாளுக்கு வர எல்லாருக்கும் மரக்கன்றையே பரிசா கொடுக்கலாமா?
4: இதுவும் நல்ல ஐடியாதான், அப்படியே கொடுத்துடலாம்.

0: நேரம் 7:55. புத்தம் புது காலை நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வெற்றிவேலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம்னு அடிக்கடி கடுதாசியில நாம எழுதினாலும் நீங்க எனக்கு தென்னமரம் தான் வரம்பீங்க. தோப்பு வைத்திருப்பது பெருமைக்குரிய செயல் இப்பகுதியில். ஆனாலும் தென்னை மரங்களோட மற்ற மரங்களையும் நாம வளர்க்கணும். வளர்த்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். மரக்கன்றுகள் நடணும், அவை மரமாகணும். எப்போது மரக்கன்றுகளை நடலாம்? மரக்கன்றுகளை நட மழைக்காலம் தான்.

0: கிடந்தது. நமக்கு ரெண்டு மழைக்காலம் உண்டு, ஒன்று தென்மேற்கு, இன்னொன்று வடகிழக்கு பருவமழை. இதில் தென்மேற்கு ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரையிலான மழைக்காலம் மரக்கன்றுகள் நட மிகவும் ஏற்ற காலம். தாழ்வான பகுதிகளில் டிசம்பர் ஜனவரி மாதத்தில் தண்ணி முற்றிலுமாக வடிஞ்சிடுறதுனால இந்த மாதத்துலேயும் மரக்கன்றுகள் நடலாம்ங்கிறாங்க. அதிலும் நேரம் காலம் இருக்குது. காலையில் 6 மணி தொடங்கி 10 மணிக்குள்ள அல்லது மாலை 3 மணி முதல் 6 மணி வரை மரக்கன்றுகள் நடலாம், சிறந்ததுங்கிறாங்க. வெற்றிவேலன் ஐயாவும் இதை ஒத்துக்குவீங்க. மரக்கன்றுகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, 3 அடிக்கு ஆழமாக குழி எடுத்து 2-3 நாளைக்கு ஆற போட்டு அப்புறம் அதில் சாணி குப்பெல்லாம் கலந்து தாய்மண் செம்மண் இதெல்லாம் போட்டு மரக்கன்றுகளை நட்டு சுற்றிலும் மிதிச்சு விட்டா கன்றை சுற்றி மண் நல்லா இறுகிடும், மரம் ஆடாது, நேராக நல்லா வளரும். மணற்பாங்கான நிலமாக இருந்தால் முந்திரி, பூவரசு, தென்னை, பனை, புங்கன், வேம்பு, நெட்டிலிங்கம் போன்றவற்றை நடலாம். புங்கன், சரக்கொன்றை, கல்யாண முருங்கை, முருங்கை, பவளமல்லி, மந்தாரை, செண்பகம், கறிவேப்பிலை, தங்க அரளி இவையெல்லாம் சிறு மரங்கள். அப்புறம் மரச்சாலை மரங்கள் இருக்கு, அதாவது வேம்பு, மகிழம், செவ்வில்வம், மலைவேம்பு, பீனாரி, இலவம்பஞ்சு, ஒதிய மரம், வாகை, வாதநாராயண மரம், நுணா, பாலை, தூங்குமுஞ்சி போன்றவை மரச்சாலை மரங்கள். நாவல், பலா, நெல்லிக்காய், வில்வம், மாமரம், கொடுக்காப்புளி, கொய்யா, விழா, சப்போட்டா, இலந்தை, சீத்தாப்பழம், மாதுளை, அறநெல்லி இவையாவும் பழவகை மரங்கள். பறவைகளை வசீகரிக்கும் மரங்கள் இருக்கு, கொய்யா, கறிவேப்பிலை, நெட்டிலிங்கம், கல்யாண முருங்கை, இலுப்பை, சப்போட்டா, அகத்தி, அத்தி, அழிஞ்சி மரங்கள். அழகிய பூக்களை கொடுக்கக்கூடிய மரங்களும் இருக்கு, அசோகா, பூமருது, மந்தாரை, திருவாச்சி, ஃப்ளேம் ஆஃப் ஃபாரஸ்ட், சரக்கொன்றை, மஞ்சக்கொன்றை, ஆத்து பூவரசு, நெருப்புக்கொன்றை, இப்படி இந்த பட்டியல் நீளுது. வெற்றிவேலன் ஐயா, தென்னையை தவிர உங்கள் தோட்டத்தில், உங்கள் தோப்புல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு நமக்கு ஒரு தகவல் நீங்கள் தெரிவிக்கணும். அரச மரம், ஆலமரம் இவை பறந்து விரிந்து வளரக்கூடியவை, பெரிய மரங்கள். இவற்றை விசாலமான இடத்துல தான் நட்டு பராமரிக்க முடியும். அதனால தான் இந்த மரங்கள் குளத்தங்கரையில் புறம்போக்கு இடங்களில் இருக்கும். மர மதிப்புடைய மரங்களும் இருக்கு, தேக்கு, பூவரசு, வேம்பு, மலவேம்பு, குமிழ், மகோகனி போன்றவை. மூங்கிலையும் நாம மரம்னு தான் சொல்றோம். மூங்கில் புல் வகையை சார்ந்த தாவரம், மர வகையில வர்றது இல்லை. எப்படி பார்த்தாலும் மரங்கள் நமக்கு தேவை, அது எந்த காலகட்டமா இருந்தாலும் சரி. மரமின்றி நாம வாழ இயலாது, மனசுல வச்சுக்கிங்க. எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க 2 மரக்கன்றுகளை நடுங்க. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி சரவணன் அவர்கள்.
3: இன்று 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
5: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
3: இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளில்

0: தேர்தலிலும் பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி நேரம் 8:02. சென்னை மத்தியாலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் கேட்கலாம் திரைகானம். முதல் பாடலாக 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திற்காக ஹரிஷ் ராகவேந்திரா மதுமிதா பாடியுள்ள பாடல்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா?
1: இல்லையே.
0: அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.
2: ஜிலனு ஒரு காதல் திரைப்படத்திற்காக ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்தது திரைகானம். மீண்டும் திரைகானம் 8:30 ஒலிபரப்பாகும். தொடர்வது ஆங்கிலத்தில் காலை செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐம் அனுஜா குமார். The headlines. BJP set to form government in West Bengal and Assam. NDA retains Puducherry. Congress-led UDF comes to power in Kerala. Hung Assembly in Tamil Nadu. TVK emerges as largest party with 108 seats. Prime Minister Narendra Modi says people have placed trust in politics of performance. West Bengal's industry bodies and trade associations hail BJP's victory.

0: திரைகானம் கேட்டீர்கள். கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு.
2: வணக்கம் நேயர்களே, இளைய யுகத்தின் புதிய கனவுகளுக்கு வானொலி எப்படி துணை நிற்கிறது? வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கனவுகளும் உற்சாகமும் ததும்பி வழியும் இளையோரை சந்திக்கிறோம். முதல்ல நாம சந்திக்கக்கூடிய

0: கல்லூரி மாணவி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: என் பேர் ஹரிணி.
0: ஹரிணி, நீங்க எங்க இருக்கீங்க, என்ன படிக்கிறீங்க?
1: நான் காரைக்கால் எம்காம் படிச்சிட்டு இருக்கேன், ஃபைனல் இயர். ரேடியோ அப்படின்றது நாங்க வீட்டுல நிறைய பேர் கேட்பாங்க, அப்பா தாத்தா எல்லாம் கேட்பாங்க, பாட்டெல்லாம் நிறைய போடுவாங்க. ஒரு சில ஒர்க் அப்படி ரிலேட்டடான விஷயம், எங்கெங்க ஜாப் ஃபேர் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் அதுல தெரிஞ்சு கத்துக்கலாம், எங்கெங்க இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மூலயமா, ரேடியோ மூலயமா நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
0: சரி, இப்ப நீங்க வந்து காமர்ஸ் படிக்கிறேன்னு சொன்னீங்க, இது நீங்களே விரும்பி தேர்ந்தெடுத்து படிக்கிறீங்களா, இல்ல உங்க வீட்டுல உள்ளவங்க இதுதான் படிக்கணும்னு சொன்னாங்களா?
1: இல்ல, நானே தேர்ந்தெடுத்து தான் படிக்கிறேன்.
0: சரி, இதுல உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னங்க?
1: நான் ஐடி ஃபீல்ட்ல ஃபினான்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும்னு ஆசை, அதனாலதான் காமர்ஸ் ரிலேட்டடான ஒரு விஷயத்தை எடுத்தேன்.
0: சரி, இப்ப வானொலியில நீங்க செய்திகள் எல்லாம் கேப்பீங்களா?
1: கேப்போம் சார்.
0: அதுல வந்து நீங்க எக்கனாமிக் சம்பந்தமான செய்திகள் வந்தா விருப்பமா கேப்பீங்க இல்லையா?
1: ஆமா சார், ஏன்னா அது எங்களோட, நான் படிக்கிற சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்கனால நான் கேப்போம் சார்.
0: சரி, உங்களுடைய ஃபியூச்சர் பிளான் என்னங்க?
1: ஃபியூச்சர் பிளான் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஃபியூச்சர் பிளானா இருக்குது. அதுக்காக தான் காமர்ஸ் அந்த இது எடுத்தேன், கோர்ஸ் எடுத்தேன்.
0: என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா பண்ணிருக்கீங்க?
1: எக்கனாமிக் லெவல்ல ஏதாச்சும் சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும்.
0: சர்வீஸ் ஓரியன்ட் ஃபீல்டுல நீங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ஆமா சார்.
0: அடுத்து ஒரு மாணவி வர்றாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: ரோஷினி. எம்காம் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி, காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
2: ரொம்ப பிடிக்கும்.
0: எப்படி மேக்ஸ்ல நல்ல மார்க் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காமர்ஸ்க்கு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணீங்களா?
2: ஆமா, எனக்கு மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததால தான் நான் அக்கௌண்ட்ஸ் செலக்ட் பண்ணேன்.
0: சரிங்க. உங்களுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்னங்க?
2: ரேடியோல பாட்டு கேட்பேன்.
0: என்ன மாதிரி பாட்டுலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: இளையராஜா சாங். ஓல்டு சாங்ஸ்னா நிறைய ரேடியோல தான் போடுவாங்க, அதனால நான் அதை இன்ட்ரெஸ்டடா கேட்டுட்டு இருப்பேன்.
0: மிடில் சாங், ஓல்டு சாங் எல்லாம் கேட்பீங்க? உங்க வீட்டுல எல்லாரும் ரேடியோ கேட்பாங்களா?
2: இருக்கு, எங்க வீட்டுல எப்பயுமே அந்த ஓல்டு ரேடியோ இருக்கு, அதனால நாங்க என்ன கேட்டுட்டு தான் இருக்கோம்.
0: சரி, நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
2: டிஆர் பட்டினம்.
0: டிஆர் பட்டினத்துல காரைக்கால் எஃப்எம் எப்படி கேக்குறாங்க? நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க?
2: எல்லாருமே பொதுவா வீட்டுல வந்து எல்லாருமே கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி உள்ளவங்கன்னா நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க.
0: கிராண்ட் ஃபாதர் கேக்குறாங்க, அதே போல அவங்க கேக்குறதால நீங்களும் கூடவே இணைஞ்சு கேக்குறீங்க.
2: எனக்கு தெரிஞ்ச ஸ்கில் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும்.
0: டீச்சிங் ஃபீல்ட்ல போகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு?
2: இன்ட்ரெஸ்ட் இல்ல, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஸ்கில்ல வந்து நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஆசை.
0: சரி, உங்கள்ட்ட அப்படி என்ன ஸ்கில் இருக்கு, நீங்க என்ன ஸ்கில்ல மத்தவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
2: எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ்ல வந்து நாலேஜ்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்றது.
0: சரி, இப்ப அக்கௌண்ட்ஸ்னா என்னங்க? வணிகவியல் அப்படின்னா என்னங்க?
2: அதுல ஜர்னல், லெட்ஜர், பேலன்ஸ் ஷீட் அந்த மாதிரி வரும், அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா.
0: இது எல்லாருக்குமே தேவைதான் இல்லையா? காமர்ஸ் படிக்கலன்னா கூட ஒரு பிசினஸ் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காமர்ஸ் நாலேஜ்ங்கிறது தேவை. அதை நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா?
2: சொல்லிக் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ உள்ளதுக்கு வந்து எல்லாமே பொதுவான இருக்கிறதால அது சொல்லிக் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: சரி, அது மாதிரி இது வரைக்கும் யாருக்காவது சொல்லி கொடுத்துருங்களா?
2: நான் படிக்கிற சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான்
0: உங்களோட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க உங்களுடைய நாலேஜ். அதே போல இனிமே உங்க ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க? இப்ப வானொலியில இளைஞர்கள் வந்து வானொலியை எதற்காக கேட்கணும்? ஏன்னா இப்ப நிறைய மீடியாஸ் இருக்கு, நிறைய சோசியல் மீடியா இருக்கு, அதனால அந்த காலகட்டத்துல இளைஞர்கள் ஏன் வானொலி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் நிறைய செய்தினா வந்து தெரிஞ்சுக்கலாம், அதுல வந்து கட் அண்ட் ஷார்ட்டா இருக்கும். சோசியல் மீடியா இதுல வந்து கொஞ்சம் பிரீஃபா இருக்கிறதால நம்ம வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது நான்.
0: ரொம்ப சூப்பருங்க, அருமையா சொன்னீங்க. அதே போல தனக்கு இருக்கக்கூடிய அறிவாற்றலை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறத தன்னுடைய லட்சியமா சொன்னது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்து ஒரு நண்பரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: தருண்.
0: தருண், நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க?
3: பிகாம் படிச்சிட்டு இருக்கேன்.
0: பிகாம் எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்க?
3: இப்ப செகண்ட் இயர் முடிச்சிட்டு இப்ப தேர்ட் இயர் போறேன்.
0: சரி, இப்ப தேர்ட் இயர்க்காக வெயிட்டிங்ல இருக்கீங்க, சம்மர் லீவ்ல இருக்கீங்களா?
3: ஆமா.
0: சரி, ஓகே. இப்ப விழுதியூர்ல நம்ம ஆகாஷ்வாணி காரைக்கால் எப்படி கேக்குறாங்க, நீங்க எப்படி ரேடியோ கேக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
3: எங்க அம்மா வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறதுல இருந்து ரேடியோ எல்லாம் கேட்பாங்க. இப்ப வரைக்குமே எங்க அம்மா ரேடியோ டெய்லி கேட்பாங்க.
0: அம்மா பேர் சொல்லுங்களேன்.
3: ஜெயந்தி.
0: அதனால நீங்களும் கேக்குறீங்க?
3: ஆமா.
0: உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு?
3: அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க.
0: சரி, நீங்க இப்ப காமர்ஸ் பிகாம் முடிச்சுட்டு மேற்கொண்டு என்ன பண்ணணும் ஐடியா பண்ணிருக்கீங்க?
3: மாஸ்டர்ஸ் பண்ணாலும் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா பிசினஸ் இந்த மாதிரி ஒர்க்குக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு எதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டுங்க?
3: எனக்கு வந்து இப்போ ஒரு லிமிட்டுக்கு மேல ஒரு கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு.
0: பிசினஸ், சொந்தமா பிசினஸ் பண்ணணும் சொல்லிட்டு?
3: கண்டிப்பா.
0: அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நல்லா சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
3: ஆமா.
0: அதுக்கு என்ன டார்கெட் வச்சிருக்கீங்க? ஏதாவது இவ்வளவு சம்பாதிக்கணும், இத்தனை வயசுக்குள்ள சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எய்ம் வச்சிருக்கீங்களா?
3: அப்படிலாம் இல்ல, ஆனா பிசினஸ் பண்ணணும்.
0: பிசினஸ்னா என்ன பிசினஸ்ங்க?
3: இப்பக்கு எதுவும் பிளான் பண்ண

0: இல்லை.
1: ஆனால் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாரிச்சு அப்புறமே பிஸ்னஸ்க்குள்ளே இறங்கிடுவேன்னு சொல்கிறீங்க,
0: ஆமாம்
1: அதுக்காக தான் நீங்கள் காமர்ஸ் படிக்கிறீங்களா?
0: ஆமாம்.
1: சரி, இப்போ இளைஞர்களுக்கு வந்து ஏன் ரேடியோ அவசியம்?
0: இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்புறம் வந்து இப்போ நியூஸ்லாம் கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், இப்போ வீடியோவாகவே பார்த்துலாம் எல்லோரையும் தெரிஞ்சிக்க முடியாது, அதனால எஃப்எம் பார்த்து கொஞ்சம்
1: அதே போல
0: தெரிஞ்சுக்கலாம்.
1: லோக்கல் செய்திகள் வந்து நீங்கள் வானொலியில் தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
0: ஆமாம். இந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில் வந்து இந்த முன்னாடி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க, அதெலாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா,
1: சரி,
0: ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
1: சூப்பருங்க, உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்து ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: சார், என் பேர் விஜயலட்சுமி, நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
1: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊர்?
2: நெடுங்காடு சார்.
1: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேட்பீங்களா எப்படிங்க?
2: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அதை ரேடியோ ஓடிட்டு இருக்கோம், அதுல இருந்து

0: வானொலியில் தான் உங்களுக்கு தெளிவாக நிறைய கிடைக்கும் இல்லையா?
1: ஆமாம், அந்த எஃப்எம்ல வந்து இந்த காலையில் வந்து இந்த முன்னாடி ஸ்டோரிலாம் சொல்லுவாங்க, அதெலாம் நான் கேட்டிருக்கேன் நிறையா,
0: சரி,
1: ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்.
0: சூப்பருங்க. உங்களுடைய லட்சியம் நிறைவேற காரைக்கால் ஆகாஷ்வாணியின் வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு கல்லூரி மாணவி வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: சார், என் பேர் விஜயலட்சுமி, நான் பிடெக் சிஎஸ்பிஎஸ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன்.
0: என்ன ஊருங்க உங்க சொந்த ஊர்?
2: நெடுங்காடு சார்.
0: நெடுங்காடு. உங்க வீட்டுல எப்படி ரேடியோ எல்லாரும் கேட்பீங்களா எப்படிங்க?
2: அப்பா ரேடியோ கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. டெய்லி காலையில 7 மணி ஆனிச்சுன்னா ரேடியோ ஓட ஆரம்பிச்சிடும். நான் காலேஜ் கிளம்புற வரைக்கும் அதை ரேடியோ ஓடிட்டு இருக்கோம். அதுல இருந்து நானும் சில நியூஸ் கொஞ்சம் பாட்டு அந்த மாதிரி, அந்த காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு ஷோ ஒன்று போடுவாங்க, தகவல் சுரங்கம், அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், அதெல்லாம் கேட்டிருக்கேன்.
0: காலை காம்போல நம்ம காரைக்கால் கலெக்டரேட்டுடைய அறிவிப்புகள், அப்புறம் மாணவர் சேர்க்கை அறிவிப்புகள்லாம் இப்போ டெய்லி ரெகுலரா சொல்லிட்டு இருக்கோம், அதெல்லாம் கேட்குறீங்க இல்லையா?
2: கேட்போம் சார்.
0: நீங்க கேட்குற செய்திகளை உங்களுக்கு தேவையான மற்றவங்களுக்கும் நீங்க எடுத்து சொல்லுவீங்களா? எஃப்எம்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்களா?
2: ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கப்ப காலையில ரேடியோல ஓடிட்டு இருந்துச்சு, அப்பா கேட்டுட்டு இருந்தாங்க, நானும் கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்லுவேன்.
0: சரி, நீங்க இப்ப என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? மேற்கொண்டு என்ன படிக்கிறதா உத்தேசம்?
2: வீட்டுல அப்பா வந்து இன்னொரு டிகிரி படிக்க சொல்றாங்க, பட் எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்குக்கு போகணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. பட் படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு, அது அப்ராட்ல படிக்கணும், ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு.
0: சரி, என்ன வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு ஆசை?
2: ஐடி ஃபீல்டே நான் கோடிங் செக்டார்ஸ்க்கு போகணும், அதாவது யூஎக்ஸ் டிசைனிங் அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கு.
0: டிசைனிங்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா?
2: சரி
0: சரி, ஓகே. இப்ப சோசியல் மீடியா காலம் ஆயிடுச்சு, இந்த காலகட்டத்துல வானொலி வந்து அவர்கள் ஏன் கேட்கணும், இளைஞர்கள் வந்து ரேடியோவை எப்படி பயன்படுத்தணும், அதை பத்தி உங்களுடைய ஐடியாலஜி சொல்லுங்களேன்.
2: வேஸ்டா இந்த சோசியல் மீடியாவை டைம் ஸ்பெண்ட் பண்ணாம ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்.
0: இப்ப மொபைல்ல பாக்கும்போது எல்லாமே விஷுவலா உங்களுக்கு கிடைச்சிருந்ததால நம்ம வந்து ஒரு கற்பனையா எதையுமே கற்பனை செஞ்சு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டியை வளர்த்துக்க முடியாது. அதுவே நம்ம வானொலியை கேட்கும் போது அந்த ஒவ்வொரு காட்சியும் வந்து நம்ம மனதுல வந்து ஒரு கற்பனை வளத்தை உருவாக்கும், படைப்பாற்றலை உருவாக்கும். அதனால நீங்க வந்து சொன்ன மாதிரி இந்த கதைகள் கேட்டு அந்த கதைகளை காட்சியா கற்பனை பண்றதுக்கு வானொலிங்கிறது ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும் இல்லையா? அடுத்த ஒரு கல்லூரி மாணவர் இளமை துடிப்போட வர்றாரு, அவரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் அஜய்.
0: அஜய், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஜய்,
3: பிகாம் ஹானர் செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எப்பவுமே காமா தான் இருப்பீங்களா? பிகாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு காமர்ஸ்?
3: இல்ல, நான் வீட்டுல சொன்னாங்க.
0: வீட்டுல சொன்னாங்க. வீட்டுல முக்கியமா யார் சொல்லி நீங்க இந்த காமர்ஸ் தேர்ந்தெடுத்தீங்க?
3: அக்கா.
0: அக்கா என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அக்கா எம்காம் படிச்சிட்டு இருக்கு.
0: உங்க சொந்த ஊர் எதுங்க?
3: எனக்கு பேரளம்.
0: பேரளம். சரி, நீங்க காரைக்கால் எஃப்எம் கேப்பீங்களா? பேரளத்துல வந்து நம்ம ரேடியோ எப்படி கேக்குறாங்க?
3: எங்க வீட்லயும் கேப்பாங்க, எங்க வீட்டு உள்ள சரௌண்டிங் எல்லாருமே கேப்பாங்க.
0: சரி, நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா உங்களுக்கு?
3: விளையாடுவோம்.
0: என்னென்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
3: கொக்கோ, கிரிக்கெட்.
0: அடுத்து ஒரு கல்லூரி மாணவர் வர்றாங்க, அவங்களை இப்ப சந்திக்கிறோம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ஆனந்த் சார்.
0: என்ன படிக்கிறீங்க?
4: எம்காம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் சார்.
0: சரி, ஓகே. இப்ப நீங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஈடுபாடா இருக்கீங்க?
4: எனக்கு காமர்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
0: ஸ்போர்ட்ஸ்னா என்னங்க, என்ன விதமான விளையாட்டுகள் விளையாடுவீங்க?
4: ஸ்போர்ட்ஸ்ல கபடி நல்லா விளையாடுவேன். கபடி நிறைய மேட்சஸ் எல்லாம் பிளே பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அந்த மாதிரி
0: லெவல் கூட போயிருக்கீங்க.
4: பேரளம் தான்
0: உங்க ஏரியால கபடி டீம் இருக்காங்களா? எல்லாரும் எத்தனை பேர் இருக்காங்க?
4: ஸ்கூல் டீம்ஸ் இருக்காங்க. பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லயே பேரளம் ஸ்கூல் டீம்ஸ் வந்து பெஸ்டா விளையாடுற டீம்ஸ். நான் அங்கேயும் தான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். பேரளம் சைட்ல ஸ்கூல் டீம்ஸ் இருக்கு, அது இல்லாம அபிஷியல்ஸா எல்லாரும் கலந்து விளையாட, பக்கத்து பக்கத்து ஊர்ல இருந்து கலந்து விளையாட மாதிரி டீம்ஸ் எல்லாம் இருக்கு.
0: சரி, உங்களுக்கு கோச்சஸ் எல்லாம் இருக்காங்களா?
4: இல்ல, நாங்களாம் பிளான் பண்ணி விளையாடுறதா, ஆனா எங்களோட சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு கோச்சஸ் மாதிரி கைட் பண்ணி நிறைய சொல்லி தருவாங்க, நிறைய இருக்கு அந்த மாதிரி.
0: சரி, கபடி தவிர வேற என்ன கேம்ஸ் நீங்க விளையாடுவீங்க? அத்லெட்டிக்ஸ் எல்லாம் போவீங்களா?
4: அத்லெட்டிக்ஸ் பண்ணுவேன். ஸ்கூல் லெவல்ஸ்ல எல்லாம் நிறைய அத்லெட்டிக்ஸ் பண்ணிருக்கேன். 100, 200 எல்லாம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன்.
0: அதுல பிரைசஸ் வின் பண்ணிருக்கீங்களா?
4: நிறைய பண்ணிருக்கேன். ஜோனல், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் அதுல பிரைஸ் பண்ணிருக்கேன்.
0: இப்ப உங்களுக்கு வந்து நீங்க காமர்ஸ்லயும் ஈடுபாடோட இருக்கீங்க, அதே சமயத்துல விளையாட்டுலயும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க. இது ரெண்டுல வந்து எது ரொம்ப போக்கஸ்டா நீங்க போகணும்னு நினைக்கிறீங்க? இதுதான் நம்ம ஃபியூச்சர் அப்படின்னு நினைக்கிறது விளையாட்டா இல்லது வணிகவியலா?
4: இல்ல, அப்படி நல்ல ஸ்பெசிபிக்கா சொல்ல முடியல. ஓரளவுக்கு நான் ரெண்டுமே மேனேஜ் பண்ணி எனக்கு ட்ரெயின் ஆயிட்டு நான் காலேஜஸ்லயே நல்லா பண்ணி நிறைய செமினார்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் நிறைய விஷயம். அதுமாதிரி நான் டீச்

0: பண்ணுறது பிளான் பண்ணுறதெல்லாம் ஓரளவுக்கு யூனிக்காக பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு அந்த நாலேஜுமே ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்குது. அதேமாரி ஸ்போர்ட்ஸ்லுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணுவேன், ஓரளவுக்கு நிறைய ஸ்கில்ஸ்லாம் தெரியும், ஓரளவுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லி தருவேன். அதனால் எனக்கு ரெண்டு விஷயமே ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டாக தான் பண்ணுவேன். ரெண்டு விஷயமும் பெட்டராகவே தெரியும், நிறைய ஸ்கில்ஸ் நாலேஜ்லாம் இருக்குது. அதனால் நான் ஈஸியாகவே டெவலப் பண்ணி அதை டெல் பண்ணி சொல்லுவேன்.
1: சரி, இப்போ உங்களை விட வயதில் இளையவர்களுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க, என்னென்ன விதமான கோச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
0: கபடிங்கிறது ஓவரால் பாடி கண்ட்ரோல் ஃபுல்லாக பண்ணுற மாதிரியான ஒரு கேம். ஸ்பெசிஃபிக்காக இப்போ கம்பேர் பண்ணி சொல்லணும்னு இல்லை, ஒரு கிரிக்கெட் மாதிரியோ இல்லை ஃபுட்பால் மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் கபடிங்கிறது ஒரு யூனிக்காக ஒரு மைண்டு அந்த மைண்டு அப்புறம் நம்மளோட ஸ்கில்ஸு அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே கொஞ்சம் இன்க்ளூட் ஆகும். அதுக்கு வந்து நம்ம பாடி ஃபிசிக்கலாக மட்டும் கண்ட்ரோல் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணால் பத்தாது. மோஸ்ட்லி நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு கபடிங்கிற ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ண முடியும் என்னோட நாலேஜ் படி. அதனால நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுறப்ப ஃபிசிக்கல் மட்டும் இல்லாமல் மென்டலும் நம்ம நிறைய ட்ரெயின் பண்ணாதான் நம்மளோட ரிசல்ட் வந்து இன்னும் ரொம்ப சீக்கிரமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன்.
1: இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய கிராம பகுதி மக்களுக்கு வானொலி எப்படி பயன்படுது, நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க?
0: கரண்ட் ஜென்ரேஷனில் நிறைய நியூஸஸ் சோஷியல் மீடியா வீடியோஸ் எல்லார் கையிலுமே மொபைல்ஸ் வந்துட்டு ஸ்கூல்ஸ் படிக்கிற பிள்ளைங்கலேருந்து சின்ன பிள்ளைங்கலேருந்து எல்லார் கையிலுமே மொபைல் இருக்கு. ஆனால் ரேடியோங்கிறது அது ஒரு ஏசியன்ஸ் முன்னாடியிலேருந்து வந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் மாதிரியான ஒரு விஷயம். ஃபோக்கஸாக நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோங்கிறது ரொம்ப மஸ்டாகவே யூஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறவங்களை தாண்டி வீட்டில் உள்ள பேரண்ட்ஸு பாட்டி தாத்தா அவங்களாம் இருந்தாலே நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கேட்கறதுனாலேயே நம்ம அவங்கள்ட்ட உட்காந்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறப்ப அப்போ சொல்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப ஏதாவது யூனிக்கான டக்குன்னு இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நியூஸஸ் தாண்டி ரேடியோஸில் கொஞ்சம் அப்டேட்டாக இருப்பாங்க. அப்டேட் மீன்ஸ் ஏதாவது ஒரு டிராஃபிக் நடக்குது, ஏதாவது அக்ரிகல்ச்சர் பற்றி ஒரு அப்டேட் வருது அப்படின்னா சீக்கிரம் சொல்கிறப்ப நாங்கள் உட்காந்து பாட்டி தாத்தாட்ட பேசிட்டு இருக்கிறப்ப இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்குதான்னு சொல்லிட்டு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறப்ப டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கும். நியூஸை அவ்வளோவா நாங்கள் பார்க்க மாட்டோம், ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்க கேட்டுட்டு இருக்கிறப்ப நாங்கள் கேட்கறதுனால அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சீக்கிரம் தெரிஞ்சுக்க முடியும்.
1: விளையாட்டு சார்ந்த செய்திகள்லாம் வானொலியில் வரும்போது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பீங்களா?
0: ஆ, விளையாட்டுலாம் சம்மந்தமாக கேட்பேன். யூனிக்காக நிறைய சொல்லுவாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி நிறைய சொல்லுவாங்க, எக்ஸாம்ஸ் ஏதாவது போஸ்ட்மான் பண்ணியிருந்தா சொல்லுவாங்க, இல்லை எக்ஸாம் டேட் ஏதாவது வந்திருந்தா சொல்லுவாங்க. நிறைய இந்த அலர்ட்லாம் சம்திங் எமர்ஜென்சி அலர்ட் வந்ததா நியூஸை தாண்டி ரேடியோவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சொல்லுவாங்கங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த அலர்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால அதெல்லாம் கொஞ்சம் தெரியும்.
1: ஓகே, ரொம்ப அருமைங்க. நிறைய பேருக்கு ஒரு வழிகாட்டியாக விளையாட்டு துறையிலே இருக்கீங்க, அதே போல் நிறைய பேருக்கு உங்களுடைய கல்லூரியிலையும் நீங்கள் வழிகாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. வானொலிக்கு 90 இன்றைய நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் தங்களுடைய வானொலி ஊடகம் சார்ந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள்.
2: நேயர்கள் கேட்டது வானொலிக்கு 90, இளையோர்க்கு வழிகாட்டும் வானொலி, கல்லூரி மாணவர்களுடன் சந்திப்பு. உடன் உரையாடியவர் நெடுங்காடு கா. பிரபாகரன். நிகழ்ச்சி அமைப்பு ஏ. பிரியா. படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியின் முதலில் பண்டுரீதி கொல்லு தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் ஹம்சநாதம் ஆதிதாளம்.

நேரம் 9:16:40. அரங்கிசை நிகழ்ச்சியில் போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வேண இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். தொடர்ந்து இக்க நன்னு புரோபகுனா பைரவி ராகத்தில் பல்லவி சேஷையர் இயற்றிய கீர்த்தனை ஆதிதாளம்.

நிறைவாக வேக நீவு வாணி. சுருட்டி ராகத்தில் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய ஜாவளி ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை போனலா சங்கர பிரகாஷ் அவர்களின் வீணை இசை கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வாயிலின், திருவாரூர் பக்தவத்சலம் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியினுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 10:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 820 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1263 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் முதலில்

நேர்களை ஒலித்த அந்த பாடலின் படம் காயத்ரி பாடலை பாடியிருந்தார் சுஜாதா. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பட்டின பிரவேசம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நந்தா என் நிலா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

நேரம் 10:15. முச்சுச்சுதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கவிக்குயில் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்

0: வெயில கொஞ்சம் காஞ்சுதான் போறோம்ல.
1: தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது.
0: மனசு மட்டும் இல்ல, இந்த வெயில் காலத்துல உங்க உடம்பும் கொஞ்சம் தவிச்சுதான் போகும். இந்த கோடை காலத்துல இவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணீர் குடிக்கிறீங்களோ அது உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால எப்போ வெளியே போனாலும் தண்ணீர் பாட்டில் இல்லாம வெளியே போகாதீங்க. அது மட்டும் இல்லாம அதே தண்ணீர்ல கொஞ்சம் உப்பையும் சர்க்கரையும் சேர்த்து குடிச்சா நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை அது வெளியே விடாம பாத்துக்கும். அது மட்டும் இல்லாம பழச்சாறுகளையும் நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்கறிகளையும் நம்ம உணவுல சேர்த்துக்கலாம். இயற்கையின் அருமருந்தான மோரையும் இளநீரையும் அப்பப்ப குடிக்க மறந்துடாதீங்க.
1: அப்பதான்
0: உங்க தொண்டைய காஞ்சி போகாம பாத்துக்க முடியும். அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: ஆகாஷ்வாணி சென்னை மத்திய அலை 720 கிலோஹர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலித்துக் கொண்டிருப்பது முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து என்ன தவம் செய்தேன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியுள்ள பாடல்

முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவர் எனக்கே சொந்தம் படத்திற்காக பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
1: அது என்ன 2020 பிரேக்?
0: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அவன் ஒரு சரித்திரம் படத்திற்காக TM சௌந்தரராஜன், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

ஒலித்த அந்த பாடலின் படம். துணையிருப்பாள் மீனாட்சி. பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் புண்ணியம் செய்தவள் படப்பாடல். பாடலை பாடியுள்ளவர்கள் எஸ். பி. பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அண்ணன் ஒரு கோவில் படத்திற்காக பி. சுசிலா பாடியுள்ள பாடல்.

0: கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள வாழைக்கனி காயலாமா? சுட சுட காளை பசு மேயலாமா?
1: ஒலித்தது ஆறு புஷ்பங்கள் படத்திற்காக சந்திரபோஸ் பாடியிருந்த பாடல். தொடர்ந்து பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல் எல்லாம் அவளை படத்திற்காக.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 820 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30

0: NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் உதயம்.

0: மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் படம் வாத்தியார் வீட்டு பிள்ளை.
1: தையரே தையரே தையா தையரே தையரே தையாரே தையரே தையரே தையா தையரே தையரே தையாரே

நேரம் 11:20 நொடி. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை தேன்சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் படம் நல்வாழ்த்துக்கள்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நம்ம நீங்க வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்க வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
2: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: வானொலிக்கு 90.
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி விட்டுற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கு என்னுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: மலேசியா வாசுதேவன் வாணிஜியரம் பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளும். படம் இளமை ஒரு பூங்காற்று.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: அக்னி தீர்த்தம் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

0: இளமை காலத்துல என்னுடைய வீட்டு வாசல்ல உயரமா இருக்கும் பாதாமி மரம். அந்த பாதாமி மரத்து மேல கிளையில உட்கார்ந்துதான் நான் தமிழ் பாடமே படிப்பேன்.
1: மனித இனம் தோன்றிய காலத்திலிருந்து காதல் இருந்து கொண்டே வருகிறது. எனவே அதை நீங்கள் எவ்வளவு எழுதினாலும் உங்களுக்கு சலிப்பது கிடையாது.
2: அந்த சைப்ரஸ் மரங்கள் வளர்வது போலவே அது கூடவே என் துயரமும் வளர்ந்து வருகிறது அப்படின்னு எழுதியிருப்பார் ஒரு இடத்துல.
3: முதல் கவிதை வந்து காவேரியை பற்றி ஒரு கவிதை.
4: வலியிலிருந்து விடுபடுறதுக்கு வார்த்தைகள் நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்யும்.
5: கவிஞனாக ஒரு கதை எழுதுகிற போது அதில் ஒரு கவித்துவமான உரைநடை வந்து இயல்பாகவே அமைந்து.
6: இன்று புத்தகம் வாங்குபவர்களாக பெற்றோர் இருக்கிறார்கள், படிப்பவர்களாக குழந்தைகள் இருக்கிறார்கள்.
7: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று முற்பகல் 11:02 இலக்கியம் பேசுவோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்ற முற்பகல் 11:02 ஒலிபரப்பாகும்.
8: டைம் 4 ஆச்சு, இன்னும் இந்த காலேஜ்ல இருந்து வரவே இல்ல. வெயில் வேற கொளுத்துது. எங்க அவளை போய் கொஞ்சம் கூட்டி வந்துருங்களேன்.
9: ஓகே ஓகே ஓகே, கூட்டிட்டு வரேன் கூட்டிட்டு வரேன்.
10: சபா, என்ன வெயிலு என்ன வெயிலு. மா, அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுங்கம்மா. பா, கொஞ்சம் ஏசியே போட்டு விடுங்கப்பா.
9: ஓகே ஓகே, போட்டுறேன் போட்டுறேன்.
8: இப்பதானே வெயில்ல இருந்து வந்த, அதுக்குள்ள ஏசியே போடு ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு. இரு கொஞ்ச நேரம் உட்காரு.
10: என்னமா நீ, போய் வெளியில பாரு எப்படி வெயில் அடிக்குதுன்னு. நானே எப்படா வீட்டுக்குள்ள வந்து அந்த ஐஸ் வாட்டர் குடிச்சு ஜிலு ஜிலுன்னு உடம்ப கூல் ஆக்கலான்னு பார்த்தா நீ வேற வந்ததும் அது இதுன்னு இருக்க.
8: கோவப்படாதுமா, இந்த இந்த மோரை குடி.
10: சூப்பர்மா, வெயிலுக்கு மோர் குடிச்சா கூட ரொம்பவே நல்லா இருக்கே.
8: ஆமா, வெயில் காலத்துல மோர், இளநீர், தர்பூசணி, நுங்கு, இந்த மாதிரி இயற்கையான உணவுகளை சாப்பிட்டா போதும். வெயில் காலத்திலயும் குளு குளுன்னு இருக்கலாம்.
11: வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டு.
7: நேரம் 11:56, 15:00. தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக சிறையில் சில ராகங்கள் திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ், சித்ரா பாடியவர்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி 12:40. 40 நொடிகள்.

0: நேரத்தை மற்றும் ஒரு முறையை சரிபார்க்கலாம் நேர்களை. நேரம் இப்போது 12:01 பத்து நொடி.
1: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல் வசுமதி தேசிகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தொடர்ந்து மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரியின் மீன்வள துறைசார் சிறு குறு நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி உளவியலாளர் டாக்டர் நப்பின்னை சேரன் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சிகள். சிவா பராத க்ஷமாபண ஸ்தோத்திரம். சம்ஸ்கிருதத்துறை பேராசிரியர் சௌமியா அவர்களின் உரையினை கேட்கலாம். ஆர் சௌமியா அவர்கள் வழங்கும் உரை இன்று பிற்பகல் 2:45. மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9:00 முதல்

0: 9-15 வரை கேட்டு மகிழலாம்.
1: 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. உரை ஓவியம். 339 பகுதி. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
3: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அதை நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
4: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
1: 8:05-9:15 திரைகாணம் கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில்
5: அனாலிசிஸ் ஆஃப் தர் மைண்ட் தான் சைக்கோ அனாலிசிஸ்ங்கிறாங்க. நிறைய விஷயங்கள், டிஃபென்ஸ் மெக்கானிசம், எப்படி நமக்கு பாடிக்கு நம்ம ஒரு நம்ம இப்போ பாடியில் ஒரு இம்யூன் சிஸ்டம் அதுவா.
1: உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து உளவியல் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2 பகுதி. 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
6: This is Akashvani, the news read by Valsa Williams. India has said the attack on the Fujairah Petroleum Industries zone in the UAE, which resulted in injuries to 3 Indian nationals, is unacceptable. 3 Indian nationals were injured after a fire broke out at the Fujairah Petroleum Industry Zone yesterday following a drone attack from Iran. In a statement, the External Affairs Ministry called for the immediate cessation of hostilities and condemned the targeting of civilian infrastructure and innocent civilians. It said India continues to advocate for dialogue and diplomacy to address the situation so that peace and stability may be restored across West Asia. External Affairs Minister Dr. S. Jaishankar today said that development cooperation remains a key pillar of the partnership between India and Jamaica. Dr. Jaishankar was addressing the media after his meeting with Jamaican Foreign Minister Kamina Johnson-Smith and other cabinet members. The External Affairs Minister said the talks were comprehensive and substantive, covering the full spectrum of bilateral ties and identifying new avenues to further strengthen cooperation. He noted that both countries signed several important agreements and discussed the effective implementation of recently concluded MOUs in areas such as digital transformation, cultural exchange, sports, and digital payments to ensure tangible outcomes on the ground.
7: We reviewed the entire gamut of India-Jamaica relations. We identified new avenues for further strengthening our partnership. We have signed several important agreements, and we discussed effective implementations of MOUs which have been recently concluded in the fields of digital transformation, cultural exchange, sports, and digital payments to ensure tangible outcomes on the ground.
6: The government has said there has been no dry out at LPG distributorships across the country and has assured that measures are being taken to ensure uninterrupted availability of petroleum products and LPG amid the evolving situation in West Asia. During the interministerial briefing in New Delhi last afternoon, officials asked citizens to avoid panic buying of petrol, diesel and LPG and to rely on official sources for accurate information. It said that online LPG cylinder bookings across the country have increased to 99% on an industry basis and commercial LPG supply has been restored to around 70%. Union Education Minister Dharmendra Pradhan has reiterated the government's commitment to building a strong research and innovation ecosystem in the country. Addressing the IIT Madras Tech Summit in New Delhi today, Mr. Pradhan emphasized the need to transform India's research ecosystem to deliver innovation-driven outcomes.

0: இதுவரை சங்கீத சாரலில் வசுமதி தேசிகன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், வேகிஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மல நிகழ்ச்சியில் சாய் கோவிந்த் விஜயராகவன் அவர்களின் மேண்டலின் இசை கேட்கலாம். பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ஜி கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:10 எஃப்எம் கோல்டில் இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங், பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர்

0: திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கினா பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 3 நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த 3 நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் 100 டாலருக்கு விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய 2 மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480 மேற்பட்டோர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து

0: மீது விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி இரவு 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 12:50. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை கடலோர பகுதிகளில் வினாடிக்கு அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளிரவு 7 மணி வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு நாளிரவு 7 மணி வரை 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் நச்சுகுண்டா முதல் பெத்தகொள்ளப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.6 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். நெல்லூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் கோரமண்டல் முதல் 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். குண்டூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை அலைகளின் வேகம் 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். ஓமேரி ராஜேஸ்வரி இயற்றிய பாடல். எல் கிருஷ்ணன் இசையமைப்பில் பாடியவர் கே. ராதிகா.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 1:15 நொடி. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றிய தகவல்கள். இந்தியாவின் முதுகெலும்பு நீ, விவசாயிகளின் இதய துடிப்பு நீ. நீ இல்லா நாடு என்று ஒன்று இல்லை. உலகிற்கே உணவு அளிக்கும் தொழில் விவசாயம். இத்தகைய பெருமையுடைய விவசாயிக்கு உதவும் வகையில் பாரத பிரதமரால் கொண்டுவரப்பட்ட திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும். இத்திட்டம் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குகிறது. பிஎம் கிசான் திட்டம் முதலில் ரித்து பந்து திட்டமாக தெலுங்கானா அரசால் செயல்படுத்தப்பட்டது. அங்கு தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை நேரடியாக வழங்கப்பட்டது. பின்னர் பிப்ரவரி 1, 2019 அன்று இந்தியாவின் 2019 இடைக்கால யூனியன் பட்ஜெட்டின் போது இந்த திட்டத்தை நாடு தழுவிய திட்டமாக செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிஎம் கிசான் திட்டத்தை 24 பிப்ரவரி 2019 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூரில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் அனைத்து சிறு நில மற்றும் குறுநில விவசாயிகளுக்கும் ஆண்டுக்கு 6,000 ரூபாய் வருமான ஆதரவு 3 தவணைகளில் வழங்கப்படும். அது அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும். தகுதியுள்ள அனைத்து நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு வருமான ஆதரவை வழங்குதல். பிஎம் கிசான் திட்டமானது விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலம் எதிர்பார்க்கப்படும் விவசாய வருமானத்திற்கு ஏற்ப சரியான பயிர் ஆரோக்கியம் மற்றும் தகுந்த விளைச்சலை உறுதி செய்வதற்காக பல்வேறு உள்ளீடுகளை வாங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. திட்டத்திற்கான குடும்ப வரையறை: கணவன், மனைவி மற்றும் மைனர் குழந்தைகள். திட்ட வழிகாட்டுதலின்படி ஆதரவிற்கு தகுதியுடைய விவசாய குடும்பங்களை மாநில அரசும் யூனியன் பிரதேச நிர்வாகமும் அடையாளம் காணும். பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் தகுதியுடைய விவசாயிகள் தங்கள் சரிபார்ப்பிற்காக குடியுரிமை சான்றிதழ், நிலம் வைத்திருக்கும் ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு விவரங்கள் போன்ற குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் எந்த ஒரு நிறுவன நில உரிமையாளர்களும் விவசாயி மற்றும் இனி கூறப்போகும் வகைகளைச் சேர்ந்த குடும்பத்தின் எந்த உறுப்பினரும் இந்த திட்டத்தில் பயன்பெற இயலாது. அதாவது அரசியலமைப்பு பதவிகளை முன்னாள் மற்றும் தற்போது வைத்திருப்பவர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள், லோக்சபா, ராஜ்யசபா, மாநில சட்டப்பேரவைகள், மாநில சட்டப்பேரவைகளின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்கள், முன்னாள் மற்றும் தற்போதைய மாநகராட்சி மேயர்கள், மாவட்ட பஞ்சாயத்துகளின் முன்னாள் மற்றும்

0: தற்போதைய தலைவர்கள் மத்திய மாநில அரசு அமைச்சகங்கள் அலுவலகங்கள் துறைகளின் கீழ் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் 10,000 ரூபாய் அல்லது அதற்கு மேல் மாதாந்திர ஓய்வூதியம் பெறும் மற்றும் இப்போது சொன்ன வகையைச் சேர்ந்த அனைத்து ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியில்லாத பயனாளிகள் ஆவர். நேரடி நிதி பரிமாற்றம் இந்த திட்டத்தின் மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாகும். December 25, 2020 அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னிலையில் 9 கோடி விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு 18,000 கோடி ரூபாய் நேரடியாக மாற்றப்பட்டது. ஆகவே நம் நாட்டு விவசாய நண்பர்களுக்கு நிதி உதவி மூலம் உதவும் திட்டம் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டமாகும்.
1: இதுவரை பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் பற்றிய தகவல்கள் கேட்டீர்கள். வாசித்தவர் தங்க மீனா, தொகுப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன்.
2: ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi has strongly condemned the attacks on UAE's Fujairah that resulted in injuries to 3 Indian nationals. In a social media post, Mr. Modi stated that targeting civilians and infrastructure is unacceptable. He asserted that India stands in firm solidarity with the UAE and reiterates its support for the peaceful resolution of all issues through dialogue and diplomacy. Mr. Modi underlined that ensuring safe and unimpeded navigation through the Strait of Hormuz is vital for enduring regional peace, stability and global energy security. Yesterday, 3 Indian nationals were injured after a fire broke out at the Fujairah Petroleum Industry Zone in the UAE following a drone attack from Iran. Earlier, the Ministry of External Affairs also condemned the attack in the UAE, calling it unacceptable. In Tamil Nadu, political activity has intensified following the completion of vote counting for the assembly elections. The TVK has emerged as the single largest party in the state. Party leader Joseph Vijay paid tribute to the founder of Dravidian politics, C.N. Annadurai, in the state. Today, newly elected TVK legislators have gathered at the party headquarters in Panayur near Chennai to elect actor-turned-politician Joseph Vijay as their legislative party leader. The party is now expected to approach the governor to stake its claim to form the government in the state. BJP President Nitin Naveen, along with Delhi Chief Minister Rekha Gupta, offered prayers at the Kalibari Mandir in CR Park in New Delhi today. Later, speaking to reporters, Mr. Naveen congratulated the people of West Bengal, 3 other states and a union territory where assembly election results were declared yesterday. He said Prime Minister Narendra Modi is steering the nation on the path of development while preserving its culture and heritage. BJP MPs Raghav Chadha, Ashok Mittal, Sandeep Pathak and Rajendra Gupta today met President Draupadi Murmu at Rashtrapati Bhavan to express concern over the alleged misuse of state machinery by the AAP-led government in Punjab. Speaking to reporters after the meeting, Raghav Chadha accused the AAP-led Punjab government of using state machinery to target Rajya Sabha MPs who recently quit the party and joined the BJP. Union Education Minister Dharmendra Pradhan has reiterated the government's commitment to building a strong research and innovation ecosystem in the country. Addressing the IIT Madras Tech Summit in New Delhi today, Mr. Pradhan emphasized the need to transform India's research ecosystem to deliver innovation-driven outcomes. He said research should not remain limited to PhD theses and academic publications, but must lead to tangible innovations that benefit society.
4: Today, with the leadership of Prime Minister Modi, government is committed to create a new ecosystem in research sector. Gone are the days where institutions will only be specific to teaching. Now priority has changed. There is a societal consensus. Institution must. Research should not be limited up to PhD thesis, citation, paper publication. Research must.

0: lead to innovation.
1: External Affairs Minister Dr. S. Jaishankar today said that development cooperation remains a key pillar of the partnership between India and Jamaica. Dr. Jaishankar was addressing the media after his meeting with Jamaican Foreign Minister Kamina Johnson-Smith and other cabinet members. The External Affairs Minister said the talks were comprehensive and substantive, covering the full spectrum of bilateral ties.
2: We reviewed the entire gamut of India-Jamaica relations. We identified new avenues for further strengthening our partnership. We have signed several important agreements, and we discussed effective implementations of MOUs which have been recently concluded in the fields of digital transformation, cultural exchange, sports and digital payments to ensure tangible outcomes on the ground.
1: The India Meteorological Department has forecast heavy rainfall across several parts of the country today. According to the IMD, heavy showers are likely over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Jharkhand, Odisha, sub-Himalayan West Bengal, Sikkim, as well as Tamil Nadu and Puducherry. Thunderstorms accompanied by lightning are also likely over parts of northern states. And with that, we end this news bulletin.
3: நேரம் 1:10.
4: ஆகாஷ்வாணி. என்னுயிர் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில்
5: அன்பும் அரணும் உளவியல் பேராசிரியர் முனைவர் நப்பிணைச்சேரன் அவர்களுடன் நேர்முகம்.
6: நம்மலாம் வந்து அப்பா அம்மாக்குன்னு ஒரு பிரைவசி, அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அப்படின்றத நாம் வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். எல்லாமே ஃபேமிலி டைமாக தான் இருந்திருக்கு. எல்லாம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். அப்பா அம்மா தனியாக பேசுறதையோ சிரிக்கிறதையோ, நம்மளை விட்டுட்டு எங்கேயாவது வெளியில் ஒரு சினிமாக்கு போகிறதையோ எல்லாம் பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள எவ்வளவு ஷேரிங் இருக்கணும், எவ்வளவு அன்பு இருக்கணும், எவ்வளவு ரெஸ்பெக்ட் இருக்கணும், அவங்களுக்கும் பிரைவசி வேணும், அவங்களுக்கும் அந்த பகிர்தலுக்கான நேரம் வேணும் அப்படின்றது குழந்தைங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து சொல்லி வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பின்னாடி இந்த குழந்தைங்க அதுக்கேற்ற மாதிரி தானே அவங்க பார்ட்னர் ட்ரீட் பண்ணுவாங்க.
7: நிச்சயமா. அதாவது திரும்பவும் சொல்றேன், நாம தாய் இல்ல தகப்பனா மாறின உடனேயே ஒரு வயசு வந்துருச்சு இந்த குழந்தைக்கு. அப்ப வந்து எல்லாமே ஒன்னாதான் செய்யணும். அந்த குழந்தை ஒரு கல்யாணத்துக்கு உங்களோட வரவே மாட்டேன்னு அழும். இல்ல நீ வந்துதான் ஆகணும், வீட்டுல உன்னை விட்டுட்டு போக முடியாது, பாட்டி தாத்தா கஷ்டம் அப்படின்னு அதை அழுக அழுக எழுத்துட்டு போவோம். இல்ல உன்னை விட இடம் இல்ல அதனால எழுத்துட்டு போவோம். அப்படி இல்ல, அந்த குழந்தைக்கு அந்த இடத்துல விருப்பம் இல்லை, ஏன்னா அதுக்கு தெரியாத இடம், அதனால நீங்க தப்பு இல்லை விட்டுட்டு போகலாம். கணவன் மனைவியுமே கூட அவங்களுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருந்தே ஆகணும். அந்த வி ஸ்பேஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வி ஸ்பேஸ்ல அந்த குழந்தை வர்றதுக்கு முன்னாடி ஒரு யூனிட் இருந்தது, அது வெறும் நீங்களும் உங்க பார்ட்னர் மட்டும்தான். அந்த யூனிட்டை அப்பப்ப தொட்டு பார்க்கணும். இப்ப எப்படி சொந்த ஊருக்கு அப்பப்ப போயிட்டு வராங்களோ அந்த மாதிரி அந்த யூனிட்டுக்குள்ள அந்த கணவன் மனைவி மட்டுமே இருந்தா அந்த குழந்தையும், நீ இந்த யூனிட்ல இல்லைங்கிறதுனால அந்த குழந்தை ஒன்றும் பயப்படவே பயப்படாது. நீ என்ன வேணா பண்ணலாம், நீங்க அந்த யூனிட்டுக்குள்ள போக நம்ம பயப்படுறோம். ஏன்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, ஐயோ அந்த குழந்தைய ஒதுக்கி வச்சிட்டோமோ, நம்ம செல்ஃபிஷா இதுக்குள்ள இருக்கும். அப்படிலாம் கிடையாது. அம்மா அப்பா இன்னைக்கு வெளியில போறோம், நீ பாட்டி தாத்தா வீட்டுல இருக்கணும், நாளைக்கு நீ நானு அம்மா அப்பா நம்ம எல்லாருமே ஒன்னா போலாம். அந்த மாதிரியா இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திஸ் இஸ் நாட் ராங், எங்க பேரண்ட்ஸுக்கு அவங்களுக்குரிய பிரைவசி, நாளைக்கு தாத்தா பாட்டிக்குரிய பிரைவசியும் இந்த அம்மா அப்பா கொடுக்கறது அந்த குழந்தை பார்க்கும். தாத்தா பாட்டி இன்னைக்கு சினிமா போறாங்க, தாத்தா பாட்டி இன்னைக்கு ஹோட்டல் போறாங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா போலாம், அது தப்பே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்னா செய்யணும். எல்லா நாளும் அவியல் சாப்பிட முடியாது, தனித்தனி பொரியலும் சாப்பிடலாம், ஒரு நாள் அவியல் சாப்பிடலாம்.
6: அப்பா அம்மா அந்த உறவுக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதுக்குள்ள எவ்வளவு லவ் இருக்கு அப்படின்றதும் அந்த குழந்தைக்கு தெரியணும் இல்லையா?
7: அது வந்து அப்பா அம்மா மறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்ங்கறதே மறந்துறோம். அந்த மாதிரி ஒன்னு இருக்க கூடாது, அது ரொம்ப ஏதோ அசிங்கமான ஒரு விஷயமா தான் பாக்குறோம். அப்படி இல்ல, அப்பா அம்மாவும் நார்மல் தானே, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் நார்மல் தானே. இதை நாம நினைச்சோம்னா தான் அந்த குழந்தைங்களும் இது நார்மல். அப்பா அம்மா பக்கத்துல உட்காந்து பேசி பார்த்துருக்குமா அந்த குழந்தைன்னு கேட்டா, என் ஜெனரேஷன்ல எல்லாம் நான் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அது அசிங்கமான விஷயமா இருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. அப்பா அம்மாவை தொட்டு பேசலாம், தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமே there is a limit. என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு லிமிட்டோட இருக்கிறது தப்பு கிடையாது.
6: Failed marriages-ல இருந்து வந்த குழந்தைகளுக்கு வந்து பொதுவாவே திருமணத்து மேல ஒரு பாசிட்டிவான அபிப்ராயம் இருக்காது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன் திருமணம் பண்ணணும் அப்படின்ற கேள்வி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இப்ப இருக்கிறத பாக்குறோம். முன்னாடி 1-2 ஆண்கள் திருமணம் செய்யாத இருக்கிறவங்கள பாத்திருக்கோம். இப்ப பெண்களுமே வந்து ரொம்ப தைரியமா அந்த முடிவை எடுக்கிறாங்க. நான் ஏன் திருமணம் செஞ்சுக்கணும், என்னால சம்பாதிக்க முடியுது, என்னால என்ன கவனிச்சுக்க முடியுது, எனக்கு துணிச்சல் இருக்கு இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண.

0: நான் ஏன் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் வருதுல்ல, இதுவும் கூட அந்த ஒரு ஃபெயில்டு மேரேஜஸ்லேருந்து வர்றதுனால தான் வருதா?
1: ஒன்று வந்து ஃபெயில்டு மேரேஜஸ்னால திருமணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது உண்மை. நான் சில பேரை பார்த்துருக்கேன், எங்கள் அம்மா டைவர்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த சமுதாயம் அவங்கள தப்பாக பார்த்தது, அதனால் எவ்வளோ பாதிக்கப்பட்டாலும் என் கணவர் என்னை எந்த அளவுக்கு துன்புறுத்தினாலும் என்னதும் ஃபெயில்டு மேரேஜாக போகக்கூடாதுன்னு அதுக்குள்ள அடிமை மாதிரி வாழ்ந்த பெண்களையும் நான் பார்த்துருக்கேன். இதில் எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. பெண்கள் வரும்போது ரொம்ப பயம் இருக்கு. ஏன்னா என்னை சுத்தி பார்த்த ஆண்கள் எல்லாமே ரொம்ப பெண்களை அடிமைப்படுத்தின ஆண்கள். அம்மாவை அடிச்ச அப்பா, துன்புறுத்தின சித்தப்பாவா இருக்கலாம், இல்ல துன்புறுத்தின பெரியப்பாவா இருக்கலாம், மாமாவா இருக்கலாம். அம்மா எல்லாம் ஏன் வாய மூடிட்டு இருந்தாங்க? அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை, பணத்தளவுல இவங்களை நம்பிதான் இருந்தாங்க. குடும்பத்துல இன்னும் 8 குழந்தைங்க இருக்காங்க, நீ வரக்கூடாதுன்னு தாத்தா சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என்னை எதுவுமே கட்டுப்படுத்தாது, என்னை பாத்துக்கக்கூடிய திறமை இருக்கு. இன்னைக்கு மற்ற சமுதாயங்கள்லயும் அப்படியான அமைப்புகள் மாறிட்டு இருக்கு. இப்ப எனக்கு முடியல, தனியா நான் இருக்க வேண்டாம், நான் போய் ஒரு ஹோம்ல இருந்துக்கலாம், எனக்கான வசதிகள் இருக்கு அப்படிங்கும் போது ஏன் நான் இதுக்குள்ள இருக்கணுங்கிற பயம் அவங்க ஆழ் மனசுல இருக்கு. கோபம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு பயம் இருக்கு. அதனாலதான் பெண்கள் வந்து வேண்டாம். ஏன்னா நான் பார்த்திருக்கேன், அப்பா அம்மா அடிக்கும் போது தடுக்கும் போது ஏன் உடம்புலயே அந்த அடிபட்டிருக்கு. சோ எனக்கு இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா அப்படிங்கறத நான் தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டது, அழுதுகிட்டு நான் ராத்திரியெல்லாம் பயந்துகிட்டு இருந்ததை பார்த்திருக்கேன். எதுக்கு திரும்ப நான் இப்படி பண்ணி அப்புறம் நான் திருமணம் பண்ணா எனக்கு ஒரு குழந்தை வரணும், அந்த குழந்தை நான் பட்ட கஷ்டத்தை படணுமா? அதனால திருமணமே வேண்டாம் அப்படின்னு நினைச்ச பெண்களும் ஆண்களும் இருக்காங்க.

0: ஏன் போகணும், இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு. நான் வந்து எந்த பாதிப்பையும் பார்க்கவும் இல்லை, இனிமேல் எந்த பாதிப்பு வர்றதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்கவும் விரும்பலை. அப்படி நினைக்கிற பெண்களும் இருக்கிறாங்களா?
1: இருக்குமா, சில பர்சனாலிட்டி இருக்காங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், நான் உண்டு, என்னோட ஜாய், என்னோட ஃப்ரீடம், இதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இப்படி தான் இருக்க பிடிக்கும். திருமணத்துக்கான முக்கியமான டெஃபினிஷன்னா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு தான் சொல்லுவேன், ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டிசிப்ளின். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என் விருப்பத்துக்கு இருக்கிறது தான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் காலையில் 8 மணிக்கு எந்திரிப்பேன், நான் குளிப்பேன், நான் சாப்பிடுவேன், நான் வேலைக்கு போவேங்கிறது. ஆனால் இந்த திருமணம்னு வந்தால் அதில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது, எனக்கு அது மாதிரி இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் இருக்காங்க. அதனால வேண்டாம் நினைக்கிறதுக்கு என்னோட ஆளுமையும் ஒரு காரணமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல எதுக்கு நம்ம தலையிடணும், வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியா இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறதும் இருக்கு.
0: இப்ப இந்த மாதிரி வந்து திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்யறவங்க, ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்கள சொல்லி வந்து பயமுறுத்துற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வயதுக்கு மேல தனிமை வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, 30 வயசுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்புறம் 30 கடந்துட்டா 40 வயசுக்கு அப்புறம் சரி வராதுன்னு சொல்லுவாங்க, 40 கடந்துட்டா வயதான காலத்துல உன்னை பார்க்க யார் இருக்கா, அப்போ நீ யார நம்பி இருப்ப, இப்போ நீ நல்லா இருக்கிற அதனால நீ தைரியமா இப்ப சொல்ற, அப்புறம் பின்னாடி உன்னை பார்க்க யார் இருப்பா, அப்படி சொல்லி பயமுத்திட்டே வராங்க இல்லையா. சோ எப்படி எல்லாம் மனதளவுல அவங்க இந்த முடிவை எடுக்கிறவங்க தயாரா இருக்கணும்?
1: ரொம்ப தெளிவாதான் அவங்க அந்த முடிவை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும், இந்த சமுதாயம் இப்படி எல்லாம் பயமுறுத்துங்கிறத அவங்களுக்கு நல்ல தெளிவா தெரியும். அதையும் தாண்டி அவங்க எடுக்கிறாங்கன்னா எவ்வளவு பாதிப்பு அவங்க மனசுல இருந்திருக்கும். இல்ல இந்த திருமணத்தின் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பா இருக்கலாம், இல்ல இந்த ஆண்களோட ஆதிக்கத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற கோபமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனா இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கும் தெரியும், சிங்கிளா இருக்க பெண்கள் குழந்தைகளை தத்தெடுத்திருக்காங்க, எனக்கு கணவன் வேண்டாம், ஆனா எனக்கு இந்த குழந்தை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிச்சிருக்கு, ரெஸ்பான்சிபிளா இருக்க கூடாதுன்னு இல்லை, எனக்கு திருமணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு வேண்டாம், ஆனா என்னால ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்த முடியும், இன்னைக்கு நான் ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க முடியும். நிறைய பேர் வந்து இப்போ டாக் பேரண்ட், கேட் பேரண்ட், பிளான்ட் பேரண்டா மாறிட்டு வராங்க. எனக்கு குழந்தை வேண்டாம், என்னோட நாய்கள் இருக்கு எனக்கு அது போறோம், 6 பூனை இருக்கு எனக்கு அது போறோம், தப்பு கிடையாதுமா. திரும்பவும் நான் சொல்றேன், இது ஒருத்தரோட தேவைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்னை சுத்தி இருக்க எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அவங்களோட தேவை அது இல்லைங்கிற பட்சத்தில் அவங்க அதை தெளிவான முடிவில் தான் எடுத்திருக்காங்க, அவசரமாக எடுக்கல. அதுவும் பெண்களும் ஆண்களும் இந்த இடத்துல திருமணம் வேண்டாம்னு முடிவு பண்ணுறாங்கன்னா அவங்க ஆளுமை சம்மந்தப்பட்டு இருக்கும் போது அவங்க அதை நிறைய அனலைஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் தெரியும், வயசான காலத்தில் வெந்நீர் வச்சு கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க, நம்ம ஒரு கேர்டேக்கர் போட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டாக தான் இருக்காங்க எல்லாரும். இல்லைன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி தெர் ஆர் அதர் ஹோம்ஸ், அவங்க போய் அதில் பே பண்ணிட்டு இருந்துக்கலாம், 2 நாள் உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துக்கலாம். அன்னைக்கு இருந்த மாதிரி பெண்கள் ஃபினான்ஷியலி டிபெண்டா இல்லாம இருக்கிறதுல கூட இத தைரியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு.
0: ஒரு இண்டிவிஜுவலா வந்து அதுக்கு எல்லாருமே துணிஞ்சிட்டாங்க, நீங்க சொன்ன மாதிரி வந்து அவங்க நல்லா யோசிச்சுதான் அந்த முடிவுக்கு வராங்க, ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறாங்க அதனுடைய கான்சிக்வன்சஸ். பட் சமூகம் இன்னும் வந்து அதை ஏத்துக்க தயாரா இல்ல தானே. இப்போ தனியா ஒருத்தர் போயிட்டு ஒரு வீடு வாடகை பாக்குறோம் அப்படின்னாலே யார் யார் இருக்கிறீங்க வீட்டுல அப்படின்னு கேட்கும்போது நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னும் போது அவங்க எதிர்கொள்ற அந்த கேள்விகளும் அந்த விமர்சனங்களும் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களை இதுக்காகவே நான் கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் போல இருக்கே. இந்த சமூகம் வந்து ஒரு ஃபேமிலினா ரெண்டு பேர், ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா மட்டும்தான் இந்த சமூகம் வந்து என்ன ஒரு குடும்பமா வந்து என்ன ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்ற சூழல் இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு.
1: அதான் முதல்ல சொன்ன மாதிரிதான், 80களில் தான் இருக்கோங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, என்னால செய்ய முடியாத ஒண்ணு யாராவது செய்யும் போது என் மனசுக்குள்ள ஒரு என் மீது இருக்க கோபம் உங்க மேல நான் காட்டுறதுதான், நான் தப்பு நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டு இன்னைக்கு கஷ்டப்படுறேன், நீ புத்திசாலியா இருக்கேங்கும் போது ஒரு கோபம் என் மேல எனக்கு வரும்போது என் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க, அந்த கேள்வியை நான் கேட்கிறோம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான் வீடு கொடுக்கறோம். ஒண்ணு, 10ஆம்பசலித்தனமான எண்ணம், திருமணமானவங்க தவறு செய்ய மாட்டாங்க, திருமணம் பண்ணாதவங்க தவறு செய்யக்கூடியவர்கள்ங்கிற தவறான எண்ணம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம சமுதாயத்தில் இருக்கு. தவறை யார் வேணாலும் செய்யலாம், இதுக்கு திருமணம் ஒரு பெரிய பாதுகாப்பு எல்லாம் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு தவறான எண்ண ஓட்டம் இன்னும் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கு, அது களையப்பட வேண்டும். அது பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, தவணியா இருந்தா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க, தப்பானவங்க இல்ல, அவங்க இந்த சமுதாயத்தோட ஒத்து போகாதவங்க, இந்த ரெண்டு தான் இருக்கும். இவளுக்கு யாருடைய ஒத்து போல, அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கல, இல்ல இவனுக்கு யாரை கண்டாலும் ஆகாது அப்படிலாம் இல்ல. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கலாம், ஆனாலும் எனக்கு திருமணம் வேண்டான்ற எனக்கு பிடிச்சிருக்க அந்த முடிவை நான் எடுத்திருக்கேன், எனக்கு அது நல்ல முடிவா இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறணும், அது ரொம்ப ரொம்ப அவசியம்னு பாக்குறேன்.

அப்படி இல்லாம சில நேரங்கள்ல வந்து எதுக்காக ஒரு கட்டுப்பாட்டில் நான் இருக்கணும், அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளே நான் ஏன் இருக்கணும், திருமணம் செஞ்சால் அப்புறம் குழந்தை வேணுமா வேணாமான்ற யோசனைக்கு நான் போகணும், இதெல்லாமே ஏன்

0: ஃபேமிலி அப்படின்ற செட்டப்பை வந்து மீடியாவோ இல்லைன்னா சினிமாவோ எப்படி குளோரிஃபை பண்ணுது, அது எப்படி நம்மளை பாதிக்குது?
1: மீடியா நம்மளை ரொம்ப ரொம்ப பாதிக்குதுமா. மீடியாவில் கிடைக்கக்கூடிய லைக்ஸ் தான் இன்னைக்கு ஒரு மனிதனோட சந்தோஷத்தை நிர்ணயம் பண்ணுது. எத்தனை பேர் என்னோட வீடியோ பார்க்குறாங்க, எனக்கு எவ்வளோ லைக்ஸ் வருதுங்கிறது தான் என்னோட சந்தோஷத்தையும் திருப்தியுமே முடிவு பண்ணுது. இந்த மீடியாவில் குடும்பங்கிறது குளோரிஃபை பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் அது எப்படி குளோரிஃபை பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர் வந்து ரொம்ப தியாகம் பண்ணுவாங்க, அதாவது அவர் தன்னோட சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு அதை இன்னொருத்தர் வந்து புரிஞ்சிக்காம அவரையே ஏசுவாங்க. ஆனாலும் பரவாயில்ல, நீ என்ன திட்டினாலும் நீ என்ன அடிச்சாலும் நான் இந்த குடும்பத்துக்காக என்ன நான் சப்ஜுகேட் பண்ணிக்கிறேன், அடிக்கடிக்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்லாம் ரொம்ப குளோரிஃபை பண்ணுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மாமியாரையோ இல்லை ஒரு நாத்தனாரையோ ரொம்ப ஒரு கொடூரமான காஸ்டியூம்லேருந்து சொல்கிறேன், ரொம்ப கெட்டவங்களாக காட்டும் போது மாமியார்னாலே கெட்டவங்க தானோ, மருமகள்னாலே கெட்டவங்க தானோ, இல்லை நாத்தனார்னாலே கெட்டவங்க தானோ அப்படிங்கிற நான் இந்த ஸ்கிரிப்டுங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். இது என்னோட தாய் தகப்பன் மட்டும் எழுதுறது கிடையாது, சமுதாயமும் எனக்கு எழுதுகிற ஸ்கிரிப்ட், இது எல்லாமே என்னை பாதிக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கும் போது நான் என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறேன், ஒரு சினிமா வந்து ப்ராபப்ளி 80s பிகினிங்ல வந்த ஒரு படம், வெளிநாட்டுக்கு திருமணம் ஆகி போகும்போது அந்த கணவரால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறா, சில நாள்கள் அங்கே இருப்பா, அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வருவா.

0: இந்த படம் வந்தப்போ நிறைய பெண்களை வெளிநாட்டில் திருமணம் பண்ணி கொடுக்க பயந்தாங்க. அதோட தாக்கம் இருந்தது. நான் சொன்னேன், 80களில் இவ்வளவு சோசியல் மீடியா இல்லாதப்பவே அந்த பயம் இருந்தது. இன்னைக்கு இவ்வளவு டிவியில் நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுது. ஆனால் அதில் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இவ்வளவு கெட்டவங்களுக்கு நடுவில் ஓவரா நல்லவளாக இருப்பாள். ஒரு மாடரேஷனில் இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது நான் சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன். அதுலேயுமே நான் பார்க்குறேன் ரெண்டு விதம். ஒரு சிலர் வந்து எவ்வளோனாலும் நான் என்னவோ அப்படி தான் இருப்பேன், நீ என்ன வேணால் படத்தில் கட்டிக்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. சில பேர் ஏதாவது ஒன்று பார்த்தாலே போகிறோம் டக்குன்னு தடுக்கி விழுகிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த தடுக்கி விழுகிறவங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரும். அது ரொம்ப ரொம்ப தவறானது. இந்த மீடியாவை பார்த்து இருக்கிற இளம் வயதினர், இதுக்கு நடுவில் ஒரு தாய் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க இதை பெண்கிட்ட, நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும். நல்லதனமாக சொன்னால் பரவாயில்ல, அது சொல்கிறது இல்லை, அதுக்கு பதிலாக இப்படிதான் இவங்க எல்லாம் இருப்பாங்க, நீ இப்படி இருந்துக்கோ அப்படின்னு முதல்ல ஒரு தவறான கருத்தையும், ஏன்னா அந்த தாய் நிறைய நேரம் டிவி முன்னாடி இருந்து அவங்க அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ திணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. கனியிருப்ப காய்க்க வந்துட்டு அறிவு சார்ந்த விஷயங்கள் இல்லைனாலும் சந்தோஷமான விஷயங்களை காட்டலாம். எல்லா நேரமும் அறிவு சார்ந்த விஷயங்கள் வேண்டாம், சந்தோஷமான விஷயங்கள் பார்த்தோம், சேர்ந்து சிரித்தோம், ஒரு நல்ல குடும்பம்னு இருக்கணும். ரொம்ப சாக்ரிஃபிஷியலாகவும் காட்ட வேண்டாம், ரொம்ப கொடுமையாகவும் காட்டாமல். ஆனால் இன்றைக்கி சமுதாயத்துக்கு அதுதான் பிடிக்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு நடுநிலையாக ஒரு நார்மலாங்கன ஒரு குடும்பத்தை காட்டிட்டோம்னாலே போதும்னு நினைக்கிறேன்.
1: இப்போ நம்ம டிவின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணுறவங்களை ரொம்ப குளோரிஃபை பண்ணுறதும், கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களை வந்து ரொம்ப டீஹியூமனைஸ் பண்ணுறதும் அந்த மாதிரி தான் இருக்கு இல்லையா. அதே டிவியில் வந்து இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டா கூட அந்த ஃபேமிலி ரோல்ஸை வந்து ரொம்ப ஸ்டீரியோ டைப் தான் பண்ணுறாங்க. இப்போ தான் ஒன்று ரெண்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அப்பாங்க வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற மாதிரியோ, அம்மா வர்றதுக்குள்ள அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அப்பா குக் பண்ணி வைக்கிற மாதிரி இதெல்லாம் வருது. இந்த ஸ்டீரியோ டைப்பிங்ல என்னெல்லாம் மாறணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்?
0: ஃபர்ஸ்ட், புத்தகங்கள்ல அம்மா சமையல் பண்றாரு, அப்பா நியூஸ் பேப்பர் படிக்கிறாருங்கிறத மாத்துங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அடிப்படையா. நம்ம அங்க மாத்தினோம்னாலே அப்பாவும் அம்மாக்கு கூட செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு இது நார்மல், எங்க அப்பாவும் வேலை செய்யறது நார்மல், எங்க அம்மாவுக்கு உதவி செய்யறது நார்மல். இந்த ஸ்டீரியோ டைப்பிங் அங்கிருந்து உடை தெரியப்பட வேண்டும். அப்படிதான் படிப்படியா இருக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்க எல்லாருமே நானும் வேலை செய்யறேன், நீ வெளியில் கிளம்பு, நீ போய் கிளம்பு, நான் அதுக்குள்ளே இதை செஞ்சு வைக்கிறேன், உன்னோட டிஃபன் பாக்ஸை நான் பேக் பண்ணுறேன். அந்த குழந்தையும் அதில் இன்வால்வ் பண்ணணும். நீ வாட்டர் பாட்டிலில் தண்ணி பிடி. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த குழந்தைக்கு முதல்லேருந்தே கொண்டு வந்தோம்னா திஸ் இஸ் அ நார்மல் ஃபினாமினன். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம். நீங்கள் கிராமப்புறங்களில் நடவு நடும் போது பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமே வேலை செய்யும். அந்த தொழிலாளர்களுக்கு சமைக்கிறதுலேருந்து, அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து, அந்த குழந்தைங்க வரைக்கும் எல்லாமே வேலை செய்வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரியானது நகர்ப்புறங்களில் இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கொண்டு வந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் சேர்ந்து செய்வோம். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மைன்னு சொல்ற மாதிரி கூடி சமைச்சோம்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க சின்ன பிள்ளைல எல்லாம் கிராமப்புறங்கள் போனீங்கன்னா கூட்டாஞ்சோறு செய்வாங்க, அதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். எது கிடைக்குதோ அதை எடுத்து போட்டு செய்வாங்க. இன்னைக்குமே குலதெய்வம் கோயிலுக்கு போறவங்க ஒரு குடும்பமா போய் செய்யும் போது அங்க ஒரு குதூகலம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை வீட்டுக்குள்ள இருந்தே ஆரம்பிக்கும்.

0: என்னதான் ஆணும் பெண்ணும் சமம்ன்ற சூழலுக்கு நம்ம வந்துட்டாலும் ஒரு பிரச்சனை ஒரு கிரைசிஸ்னு ஒரு ஃபேமிலியில வரும்போது அது இமோஷனல் ப்ராப்ளம்னா அம்மா கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி போயிடும். ஆனா அது ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம்னும் போது அது எப்பவுமே ஆண்கள் கிட்ட தான் போகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு அக்காவோ தங்கையோ திருமணமானதுக்கு அப்புறம் அவங்க வந்து கணவனை பிரிஞ்சு வந்துடுறாங்க இல்ல கணவன் இறந்துடுறாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்துல இருக்கிற பையன் மேல அது பாரமாயிடுது இல்லையா. அந்த அக்காவையோ அந்த தங்கையோ அவங்க சம்பாதிக்கிறவங்க படிச்சவங்களாவே இருந்தா கூட அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த ஆண்கள் கிட்ட போயிடுது. அந்த மாதிரி கஷ்டம் வரலனாலுமே கூட இப்ப நம்ம அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ ஒரு விருந்தாடி போறோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அவங்கதான் பாக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா நமக்கு வந்து எப்பவுமே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. இன்ஸ்டெட் அந்த பெண்ணுடைய கணவருக்கு இருக்கும். அந்த கணவர் வந்து அவங்க அக்கா தங்கையினுடைய ஃபினான்ஷியல் இதெல்லாம் அவர் எடுத்துப்பாரு. இங்க எப்படி இருக்குன்னா இவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் இவங்களுடைய அண்ணனோ தம்பியோ தான் எடுத்துப்பாங்க. பெண்கள் வந்து முன்னேறிட்டாலும் இண்டிபெண்டன்ட் ஆயிட்டா கூட ஆண்களுக்கு இந்த சுமை இன்னும் இருந்துகிட்டே இருக்கா?
1: இருந்துகிட்டு தான் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா நீங்க ஃபினான்ஷியலா அந்த பெண் இருக்காங்க, சம்பாதிக்கிற எல்லா பெண்களையும் கேக்குறேன், எத்தனை பேர் நீங்களா முடிவு பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணம் போடுறீங்க?
0: எனக்கு தெரிஞ்சு 90% டெஃபினட்டா
1: கிடையாது. எத்தனை பேர் நானா போய் இடம் ஒரு பார்த்து ஒன்னு வாங்குறேன்?
0: பாக்கலாம், விருப்பப்படலாம், ஆனா பேச்சுவார்த்தைக்கு டெஃபினட்டா வீட்டுல இருக்கிற ஒரு ஆணை கூட்டிட்டு தான் போறோம்.
1: சோ நம்மளுமே நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் நமக்கு தெரியாது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வச்சிருக்கோம். நம்மளால முடியாது, நமக்கு தெரியாது, கணவன் தான் முடிவு எடுக்கணும் இல்ல அவருக்கு தான் தெரியும். அது பேங்கிங்ல இருக்க பெண்களையும் சேர்த்து கேக்குறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க போடுறீங்க, ஷேர்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. இன்னைக்கு சில பெண்கள் கணவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோ அப்பாட்ட இருந்து கத்துக்கிட்டோ ஷேர்ஸ் அவங்களா பாக்குறாங்க செய்யறாங்க, அதெல்லாம் இருக்கு. பட் 90% நீங்க சொன்ன மாதிரி கிடையாது. அப்போ இந்த ஃபினான்ஷியல் பர்டன் இஸ் ஆன் தி மேன். இந்த பெண்ணோட தாய் தகப்பன் அவங்களுக்கு அண்ணனோட பிரச்சனை இருக்கு. பொண்ணு வீட்டுல வந்து இருக்க முடியுமா? அவங்களும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களால வச்சுக்க முடியாதுங்கிறனால. ஏன்னா பெண் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கா, அதுதான் எண்ணம். சம்பாதிச்சாலும் பெண்கள் ஆண்களை

0: சார்ந்திருப்பதாக இந்த சமுதாயம் இன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருக்கு. கணவனை விட அந்த பெண் அதிகமா சம்பாதித்தாலும் கூட அவ அவனை சார்ந்திருக்கா. ஏன்னா திருமணமாயி அவன் வீட்டுக்கு போனான், திருமணமாயி எல்லாமே அங்க போச்சு, அதனால அவனை சார்ந்திருக்கா. அந்த வீட்டுல போய் நம்ம இருந்தோம்னா நம்ம பொண்ணுக்கு கஷ்டம், அதனால நம்ம போகக்கூடாது. இது திரும்பவும் திரும்பவும் நம்ம பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, பெண் வீட்டுல போய் இருக்க கூடாது. ரெண்டு பெண்ணா இருக்கும் பட்சத்துல வயசானவங்க இல்ல இல்ல, நீங்க தனியா பக்கத்துல ஒரு வீடு எடுத்து உங்க பொண்ணு உங்களை அப்பப்ப வந்து பாத்துக்கலாம். ஆனா அந்த கணவனுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. அம்மா அப்பா கொண்டு வந்து வச்சுக்கலாம், அவரோட சகோதரியை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த பெண் அவளோட சகோதரியை கொண்டு வந்து வைக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயமாவே ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. விளைவு ஆண்களுக்கு சுமை கூடிட்டுதான் இருக்கு. இந்த ஆண் தான் அவரோட சகோதரியோட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும், அவர் தான் முன்னணிக்கணும். பணம் அளவுலையும் சரி, மனதளவுலையும் சரி, சைக்கலாஜிக்கலாவும் அவர் தான் எல்லா பேர்டனையும் சுமந்துகிட்டு இருக்காரே தவிர அந்த பெண்ணுக்கு அந்த உரிமை கிடையாது. இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துதான் அவரை பாவம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் நினைக்கிறேன்.
1: இப்போ பெண்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சா கூட அந்த கருத்து சொல்ற சுதந்திரம் இல்லன்னா ஒரு முடிவெடுக்கிற சுதந்திரம் எவ்வளவு இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல?
0: முதல் முதல்ல பெண்கள் ஓட்டு போடுற நாட்டுல அவங்க ஓட்டு போடும் போது அந்த ஒரு சீன்ல என்ன கட்டுறாங்க, எல்லா பெண்களும் அவங்க லிப்ஸ்டிக் அழிச்சிட்டு, ஏன்னா அப்ப வந்து பேலட் வந்து என்வெலப்ல வச்சு சீல் பண்ணணும். அவங்களோட லிப்ஸ்டிக் அங்க இருந்துருச்சுன்னா இது பெண்ணோட ஓட்டுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதனால எல்லா பெண்களும் கூடி ஒருமித்த கருத்தோட லிப்ஸ்டிக்கை அழிச்சிடுறாங்க. அது எப்பயோ நடந்த ஒரு விஷயம் இன்னொரு நாட்டுல. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், ஆனா நம்மளுமே நம்மளை அப்படி டியூன் பண்ணிக்கிட்டோம், சப்ஜுகேட்டிங் அவர் செல்ஸ் டு வாட் எவர் மென்ஸே. அப்போ முடிவெடுக்கும் திறன் எனக்கு தெரியலன்னு ஒரு பெண்ணே நம்ப ஆரம்பிச்சிடறா, இல்ல எனக்கு தெரியும் இந்த இடத்துல என்னோட கருத்து இதுதான் அப்படின்னு ஏன் பதிவு பண்ண நம்ம பயப்படுறோம். நம்ம மேல நமக்கு கான்பிடன்ஸ் இல்ல, நமக்கு கான்பிடன்ஸ் இல்லாதத சமுதாயம் யூஸ் பண்ணிக்கிறது. இப்ப சமுதாயத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்மள நம்ம திருத்திக்கணும்.
1: ஒரு குடும்பம், ஒரு ஐடியல் ஃபேமிலினா எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: ஐடியல் ஃபேமிலிங்கிறத விட ஒரு நல்ல ஃபேமிலியா நான் பாக்கிறேன். ஐடியல் ஃபேமிலின்னு இருக்க முடியாது. ஒரு நல்ல ஃபேமிலி எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கணும், ஒருத்தரோட உணர்வுகளை புண்படுத்தாம இருக்கணும், பகிர்ந்து கொள்ளுதல் ரொம்ப அவசியம். பகிர்ந்து கொள்ளுதல் நான் சொல்றது வந்து வேலையை பகிர்ந்து கொள்ளுதல், ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளுதல், உங்களோட பினான்சஸ் பகிர்ந்து கொள்ளுதல், உங்களோட கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளுதல், உன் கஷ்டத்தை என் கஷ்டமா நான் பாக்குறேன், அப்படியான ஒரு நல்ல தோழமையோட இருக்கிறது ஒரு நல்ல குடும்பம். இது மட்டும் இல்லாம நம்மளோட வேல்யூஸ் ஒன்னு சில விஷயங்கள் இருக்கு, அந்த வேல்யூஸ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு நம்மளுடைய தலைமுறைக்கும் அதை கொண்டு போறது தான் ஒரு நல்ல குடும்பம். அந்த குழந்தையையும் அன்போட வளர்க்கறது, அந்த குழந்தையும் நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் ஒன்னா இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தை எல்லா நாளும் பிரதிபலிக்கிறது. அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் பிரதிபலிக்கிற மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் சந்தோஷமா வாழணும், ஒருத்தவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், மனம் விட்டு பேசணும். தினமும் ஒரு நல்ல குடும்பம்னா ஒரு 10 நிமிஷம் இல்ல குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது எல்லா போன் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டிவி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சிநேகத்தோட ஒரு பேசணும். அது சாப்பிடும் போது வேண்டாம்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கேளுங்க, கேட்க கத்துக்கங்க. ஒரு நல்ல லிசனரா இருந்தீங்கன்னா ஒரு குடும்பம் அவங்க பிரச்சனைகளை நம்ம கிட்ட சொல்லும் போது முழுமையா கேட்டு நான் இருக்கேன் உனக்கு ஒன்றும் பயப்படாத அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் உங்களால் மாற முடியும். இதெல்லாம் தான் ஒரு நல்ல குடும்பத்துக்கு அடையாளமாக நான் பார்க்குறேன். அன்பான ஒரு குடும்பம் இருக்கணும்னா அதில் ஃபஸ்ட்டு அந்த அன்பு திருமணம் பண்ணிக்கிற அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருந்ததுன்னா அது தழை தோங்குறதுக்கு உங்கள் குழந்தையும் வழி செய்யுங்கிறது தான் நான்
1: நம்புறேன். ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட வரையறையும் இல்லை. நம்ம எந்த செட்டப்பில் இருக்கிறோமோ அந்த செட்டப்பில் வந்து நாம் திருப்தியோட சந்தோஷத்தோட வாழ பழகிக்கிட்டா, கூட இருக்கிறவங்களோட ஷேர் பண்ண பழகிக்கிட்டாலே அது வந்து ஒரு நல்ல குடும்பம் தான், அது ஒரு ஐடியலான குடும்பம் தான் அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
2: இதுவரை அன்பும் அரணும் உளவியல் பேராசிரியர் முனைவர் நப்பினை சேரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR chennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
4: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: என்ன நண்பா, ரேடியோ முன்னாடி ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
6: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வானொலியில வானொலிக்கு 90 ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நினைவு இருக்கா இல்லையா?
5: ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். 90 வயசு ஆனதை கொண்டாடும் விதமா நம்ம வானொலியில பல சுவாரஸ்யமா

0: என்ன தகவல்களோட நிகழ்ச்சி வந்துட்டு இருக்காமே.
1: ஆமா, நம்ம வானொலிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்றது எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுதுன்னு கேக்கணும்ல?
0: ரைட்டு, நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேக்குறேன்.
1: வாங்க சேர்ந்து கேப்போம். கண்ணுக்கு தெரியாத காந்த குரல்,
0: 90 ஆண்டுகால ஆகாய தமிழ்,
1: சிற்றலை முதல்
0: டிஜிட்டல் அலைவரை,
1: தடையற்ற அன்பின் ஒளிப்பயணம்,
0: வானொலிக்கு 90.

0: எனக்கு என்ன gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
1: நீயே பாருமா.
2: ஹே வாவ், நிறைய கதை books இருக்கு.
0: Thanks பா.
3: என்னங்க குழந்தைக்கு books போய் gift-ஆ வாங்கி தந்திருக்கீங்க?
1: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்க அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சிருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
3: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்று முன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களைகட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் RV அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து NR காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் BJP-யின் ஆலோசனை கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய

0: தொழில்நுட்ப கல்விக்கழக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர், நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு ஹாண்ட்ரஸ், பெலைஸ், டொமினிகா நாடுகளுக்கு வரும் 8ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர், அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹார்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை, உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான 2 நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர்பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர் மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் 3 மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நிறைவேறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர்

திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை

0: எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவீகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லி
1: எலும்பு தேய்மானம் இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல வந்து என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கழுத்து எலும்புகள்ல வந்து அப்பப்போ நெட்டை இல்ல இந்த சொடக்கு உடைதல் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான சத்தம் வரும். திரும்பினால் மேலே கீழே பார்த்தால் வலி இருக்கலாம், தலை சுற்றல் இருக்கலாம். டக்குன்னு உட்கார்ந்த உடனே எழுந்துட்டோம்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு தலை சுற்றல் இருக்கலாம். இல்ல ஒரு 7 கழுத்து எலும்புகள் உள்ளன, அவை ஒரு அணிவகுப்பாக இருக்க வேண்டும், அதாவது உட்புறமாக வளைந்து காணப்படும். அது வந்து ஒரு மாறுபட்டு நேராகி விடலாம். இதுக்கு வந்து லாஸ் ஆஃப் சர்வைக்கல் லார்டோசிஸ் என்று சொல்வார்கள். இந்த மாதிரியான கழுத்து வலியினால சில சமயம் தோள்பட்டையில் கூட வலி பரவலாம். வலது தோள்பட்டையிலோ இடது தோள்பட்டையிலோ எந்த நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அந்த பக்கம் வலி வரும், அதாவது ரேடியேட்டிங் பெயின் என்று சொல்லுவோம். இதற்கு வீட்டு வைத்தியமாக என்ன செய்யலாம் என்று பார்த்தால், 4 பங்கு நல்லெண்ணெய், 1 பங்கு உளுந்து மற்றும் 1/8 பங்கு கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக பொங்கி வரும் வரை ஒரு இரும்பு பாத்திரத்தில் வைத்து மிதமான நெருப்பில் காய்ச்ச வேண்டும். இது காய்ச்சிய பின்பு இறக்கி வைத்துவிட்டு தானே ஆறுவதற்கு மூடி வைத்து விட வேண்டும். ஒரு நாள் இந்த மாதிரி வைத்து விட்ட அப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். இதை ஒரு மிதமான சூட்டில், திருப்பி ரொம்ப சூடு பண்ணக்கூடாது, ஒரு மிதமான சூட்டில் கழுத்தில் தடவி கொள்ளலாம். அழுத்தி தேய்க்கவே கூடாது. இல்ல சில சமயம் வந்து வலி ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு பஞ்சில் நினைத்து இந்த எண்ணெய் சூடாக இருக்கும் போது வைத்துக் கொள்ளலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி பஞ்சை வைத்துக் கொள்ளலாம். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த பஞ்சை மாத்தலாம், சூடான எண்ணெய் வேண்டும் என்பதால் மாத்தலாம். இது ஒரு வீட்டு வைத்தியம். ஆயுர்வேதத்தில் மருந்து என்று பார்த்தால் இதற்கு பிரசாரண்யாதி கஷாயம் என்று ஒரு கஷாயம் உள்ளது. இந்த பிரசாரண்யாதி கஷாயம் 20 மில்லி, அதில் க்ஷீரபலா தைலம் 101 ஆவர்த்தி என்று ஒன்று உள்ளது. அந்த 101 ஆவர்த்தி செய்த க்ஷீரபலா தைலத்தை ஒரு 10 சொட்டு விட்டுக் கொள்ளலாம். சோ இந்த 20 மில்லி கஷாயத்துல 10 சொட்டு இந்த க்ஷீரபலா 101 ஆவர்த்தி எண்ணெயை போட்டு ஒரு முறை உட்கொண்டால் அது ஒரு டோஸ் ஆகிறது. அந்த மாதிரி காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை கால் டம்ளர் வெந்நீரிலோ அல்லது பாலிலோ கலந்து குடிக்கலாம். சகசராதி தைலம் என்று ஒரு தைலம் கிடைக்கும், அந்த தைலத்தை நன்றாக கழுத்தில் தேய்த்துக் கொள்ளலாம். அழுத்தி தேய்க்க கூடாது முன்னமே சொன்னது போல. அதே மாதிரி மூக்குல 2-2 சொட்டு அணு தைலம் என்ற தைலத்தை நன்றாக வைத்து உறிந்து கொள்ளலாம். வேற என்னெல்லாம் செய்ய வேண்டும் பாத்தீங்கன்னா, கழுத்து வலி இல்லாத போது கழுத்துக்கான உடற்பயிற்சி செய்யலாம். அதே மாதிரி வந்து சின்ன கடினமான தலையணை, ரொம்ப சாஃப்டான தலையணை இல்லாம கடினமான தலையணை உபயோகிக்கலாம். நல்ல உறக்கம் கொள்ளணும்.
2: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
3: பண்ணாதீங்க தம்பிகளா.
2: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
3: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
2: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
3: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
2: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
3: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
2: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
3: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
2: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40க்கு கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40க்கு மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
3: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
4: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்போம்.

0: Results. Education Minister Dharmendra Pradhan emphasizes need to transform India's research ecosystem. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷவாணி திரைகானம் கேட்கலாம். 2:40 வரை முதலில் பி ஜெயச்சந்திரன், பி சுஷீலா பாடியுள்ள பாடல் படம் பாடி வா தென்றலே.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சிவா பராத க்ஷமாபண ஸ்தோத்ரம் உரை நிகழ்த்துபவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள்.
2: ஸ்ரீ குருப்யோ நமஹ. வாகர்த்தாவிவ சம்ப்ருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஜகத்குரு ஆதிசங்கரால் இயற்றப்பெற்ற பல ஸ்தோத்திர ரத்னங்களில் ஒன்று சிவாபராத க்ஷமாபண ஸ்தோத்திரம் என்பதாகும். 15 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் தான் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரும் விதமாக எழுதப்பட்டுள்ளது. தவறு செய்வது மனிதனின் பிறவி குணம். டு எரர் இஸ் ஹியூமன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தவறினை தவறு என்று ஒப்புக்கொள்ளுதலின் மூலம் நாம் மன அமைதியை அடைய முடியும். படித்தவன் பாமரன் என்று எந்தவித வித்தியாசமும் இல்லாமல் எல்லோராலும் செய்யப்படுகின்ற தவறுகளை விவரித்து அதற்கு சிவனிடம் க்ஷமா யாச்சனம் செய்கிறார் ஆதிசங்கரர். இந்த ஸ்தோத்திரத்தின் முக்கிய அம்சங்களுள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சங்கரர் அத்வைத வேதாந்தத்தை போதித்தாலும் இந்த ஸ்தோத்திரம் அவருடைய தீவிர சிவபக்தியை வெளிப்படுத்துகிறது. சித்தசுத்தி, பக்தி இறைவனின் கருணையினாலேயே மோக்ஷம் சித்திக்கும் என்று உணர்ந்து அவரை சரணடைதல் ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. சிவனிடத்தில் மன்னிப்பு கேட்கும் ஸ்லோகமாகியினால் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் 4வது அடியானது க்ஷந்தவ்யோ மே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ என்று முடியும் விதமாக அமைந்துள்ளது. இந்த ஸ்தோத்திரத்தில் முதன் பகுதியாக மனிதன் 4 வகை அவஸ்தைகளில் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை பட்டியலிடுகிறார். அந்த துன்பம் மிகுதியால் ஈஸ்வர சிந்தனம் இல்லாமல் இருந்தமைக்கு மன்னிப்பும் கேட்கிறார். இந்த உலகத்தில் கிடைப்பதற்கு அரிதாக கருதப்படுவதும் தெய்வத்தின் அனுகிரகத்தினால் மட்டுமே அடையப்பெறுவது 3 என்கிறார் விவேக சிந்தாமணியில். அதாவது துர்லபம் த்ரயமேதத் தெய்வானுகிரக ஹேதுகம், மனுஷ்யத்மம் முமுக்ஷுத்வம் மகாபுருஷ சம்ஸ்ரயஹ என்பது. மனித பிறவி, மோக்ஷத்தில் ஆசை மற்றும் மகாபுருஷர்களின் சேர்க்கை, இந்த 3 கிடைப்பதற்கு அரிதானவை. அவற்றுள் மனித பிறவியை பெற்ற பின்பு பிறவி பயனாக கருதப்படும் மோக்ஷத்தில் ஆசை வைக்காமல் சம்சார சாகரத்தில் எவ்வாறு மனம் தத்தளித்து ஈஸ்வரனை நினைக்க தவறுகின்றனர் என்பதை விளக்குகிறது 4 ஸ்லோகங்கள். நம்மில் பலருடைய கருத்து யாதெனின், மனிதன் மிகவும் சுகமாய் இருப்பது தாயின் கருவறையில் மட்டுமே என்பதாகும். அந்த கருவறை எத்தகைய தன்மையுடையது என்பதை விளக்குகிறது 1 ஸ்லோகம். ஆதௌ கர்ம பிரசங்காத் கலயதி கலுஷம் மாத்ருகுக்ஷௌ ஸ்திதம் மாம் விக்மூத்ரா மேத்ய மத்யே க்வதயதி நிதராம் ஜாடரோ ஜாதவேதாஹ யத்யத்வை தத்ர துக்கம் யதயதி நிதராம் சக்யதே கேன வக்தும் க்ஷந்தவ்யோ மே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. பூர்வஜன்ம பாபத்தின் பயனாக தாயின் கருவாக தோன்றி மலம் மூத்திரம் ஆகியவற்றிற்கு இடையில் உழல்கிறது. வயிற்றில் உணவை ஜீரணம் செய்யும் அக்னிக்கு ஜாடராக்னி என்று பெயர். தாயின் வயிற்றில் தினமும் அந்த ஜாடராக்னியால் வதங்குகிறது இந்த சிசு. அது மட்டுமல்ல, இந்த அவஸ்தையில் நான் இவ்வாறு துக்கப்படுகிறேன் என்று யாராலும் சொல்ல முடியாத ஒரு துக்கத்தை அனுபவிக்கிறான் மனிதன். இவ்வுலகில் அனைவராலும் அனுபவித்தும் எடுத்துரைக்க முடியாத துக்கமே ஒன்று உண்டென்றால் அது தாயின் கர்ப்பத்தில் அனுபவிக்கும் துன்பமே என்பது புலனாகிறது. இந்த துன்பங்களுக்கு மத்தியில் சிவனே, உன்னை நினைக்க மறந்தமைக்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது பிரஹ்லாதன் தன் தாயின் கருவறையிலும் கர்ப்பவாசத்திலும் கூட விஷ்ணு சிந்தனத்தில் இருந்தார். அந்த அளவிற்கு அவன் பேறு பெற்றான். அதுபோல் அனைவருக்கும் வாய்ப்பதில்லை என்பதும் விளங்குகிறது. சைஷவம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்யம் என்பது 4 அவஸ்தைகள். அதாவது குழந்தை பருவம், பால்யம், இளமை மற்றும் வயோதிக

கர்ப்பமாகும். முந்தைய ஸ்லோகத்தில் தாயின் கர்ப்பத்தில் படும் அவஸ்தைகளை விவரித்தார். அடுத்து பால்ய பருவம். பால்யே துக்காதிரேகான் மலலுலிதவபு ஸ்தன்யபானே பிபாசுஹு நோஷக்தச்சேந்திரியேப்யோ பவமலஜனிதா ஜந்தவோ மாம் துதந்தி நானா ரோகாதி துக்கா த்ருதித பரவசஹ சங்கரம் ந ஸ்மராமி க்ஷந்தவ்யோ மே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்ததும் தாய்ப்பாலில் அதிகமான ஆசையினால் தெளிக்கிறது. இந்திரியங்களின் அழுக்கிலிருந்து உண்டான கிருமிகளால் கடிக்கப்பட்டு துன்பமடைகிறது. பல வகையான நோயினால் பீடிக்கப்பட்டு அழுகையும் அடிமைத்தனமும் மேலோங்கி துன்பத்தை அனுபவிக்கும் போது சங்கரனே உன்னை நினைக்கவில்லை. அது மட்டுமல்ல, சிறிது வளர்ந்த பிறகாவது மனிதனின் மனம் சிவனை தியானிக்கிறதா என்றால் அதுவும் இல்லை. அடுத்த பருவமோ வாலிப பருவம். அதில் ப்ரௌடோஹம் யௌவனஸ்தோ விஷய விஷதரை பஞ்சபை மர்மசந்தௌ தஷ்டோ நஷ்டோ விவேக சுததன யுவதி ஸ்வாதசௌக்கியே நிஷண்ணா சைவே சிந்தா விஹீனம் மம ஹிருதயமஹோ மான கர்ப்பாதிரூடம் க்ஷந்தவ்யோ மே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. விஷய சுகங்களாகிற விஷம் கொண்ட பாம்புகளால் ஐம்புலன்களின் துவாரத்தின் மூலம் கடிபட்டு விவேகத்தை இழந்து மனைவி மகன் செல்வம் ஆகிய சௌக்கியங்களில் திளைக்கிறான். சிவசிந்தனை என்பதையே மறந்து என்னுடைய மனமானது செருக்கடைகிறது. அந்த அபராதங்களுக்கு தன்னை மன்னிக்குமாறு வேண்டுகிறார். அடுத்த வயோதிக பருமமும் வந்துவிட்டது. புலன்கள் அனைத்தும் தன்னுடைய சக்தியை இழந்து பலவீனமாக உள்ளது. இந்த நிலையில் ஆதிபௌத்திகம், ஆதிதைவிகம் மற்றும் ஆத்தியாத்மிகம் என்று சொல்லக்கூடிய அவற்றால் ஏற்படக்கூடிய துன்பங்களினால் நோயுற்று நல்லறிவு இழந்து மோகத்தினால் உண்டாகும் ஆசையில் உழன்று சிவஞானம் இல்லாமல் இருக்கும் என்னை ஹே மகாதேவ சம்போ பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார். வார்த்தக்கே சேந்திரியானாம் விகலகதிமதிச்சாதி தெய்வாதி தாபைஹி பிராப்தைர் ரோகைர் வியோகைர் வியசன கிருஷதனோர் ஞப்திஹீனம் ச தீனம் மித்யா மோகாபிலாஷைர் பிரமதி மம மனோ தூர்ஜடேர் தியானசூன்யம் க்ஷந்தவ்யோமே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. இவ்வாறாக நான்கு விதமான அவஸ்தைகளிலும் துக்கத்தை அனுபவிப்பதிலேயே மனிதன் மூழ்கிவிடுகிறான். இந்த துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கான உபாயமான சிவசிந்தனையை செய்யாமல் இருப்பதற்கு மன்னிக்கும்படி சங்கரர் வேண்டுகிறார். இந்த ஸ்லோகத்தின் அடுத்த பகுதியாக இறைவனின் சிந்தனையை பெறுவதற்காகவும் அவரை அணுகும் வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. அதனையும் எவ்வாறு மனிதன் செய்ய தவறுகிறான் என்று கூறுகிறார். ஸ்நாத்வா பிரத்யூஷகாலே ஸ்நபன விதிவிதௌ நாஹ்ருதம் காங்கதோயம் பூஜார்த்தம் வா கதாச்சித் பஹுதரகஹனே கண்ட வில்பீதலம் வா நானீதா பத்மமாலா சரசி விகசிதா கந்தபுஷ்பைஸ்த்வதர்த்தம் க்ஷந்தவ்யோ மே அபராத சிவ சிவ சிவபோ ஸ்ரீ மகாதேவ சம்போ. உஷத்காலத்தில் எழுந்து முறைப்படி ஸ்நானம் செய்து சிவனின் அபிஷேகத்திற்கு கங்கா ஜலமானது கொண்டுவரப்படவில்லை. சிவன் அபிஷேக பிரியன் என்பதினால் பவித்திரமான கங்கையிலிருந்து ஒரு நாள் கூட நீரை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் செய்யவில்லையே என்று வருந்துகிறார். சிவ பூஜையில் மிகவும் முக்கியமானது வில்வதளம், வில்வ இலைகள். மூன்று இலைகளும் முழுமையாக இருக்கக்கூடிய அந்த வில்வத்தினால் உனக்கு அர்ச்சனை செய்யவில்லை. தடாகங்களில் இருந்து அதிக மனம் மிக்க தாமரைகளை சேகரித்து அதனை ஒரு மாலையாக தொடுத்து சிவனுக்கு அர்ப்பணிக்கவில்லை. இறைவனுக்கு மனம் மிகுந்த புஷ்பங்களையே பூஜையில் சேர்க்க வேண்டும் என்பது நியமம். ஆகவே மேலே சொல்லப்பட்ட எதையுமே செய்யாதமைக்கு தன்னை மன்னிக்கும்படி வேண்டுகிறார். இதுபோலவே சிவனை மனதால் நினைத்து நிறைய செல்வத்தை வேதமறிந்த பிராமணர்களுக்கு கொடுக்கவோ யாகங்கள் நடத்தி அதில் லட்சக்கணக்கான பீஜ மந்திரங்களை கொண்டு ஜபத்தையோ நான் செய்யவில்லை. ஒரு முறை கூட புருவத்தின் மத்தியில் மனதை நிறுத்தி அங்கே சிவனை தியானித்து ஈஸ்வரனை தவிர வேறு எந்த நினைப்பும் இன்றி ஒரு உண்மத்தனையைப் போல் ஒருபொழுதும் நடந்து கொள்ளவில்லை. இப்படி ஒருபொழுதும் உன்னை ஸ்மரிக்காமல் இருந்த அபராதத்திற்காக தன்னை கருணையுடன் மன்னிக்குமாறு வேண்டுகிறார்.
இத்தனை பூஜா விதிகள் பல

0: வகையான பூஜைகள் யாகங்கள் மூலம் மோட்சத்தை அடைய முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்கிறார். வதந்து சாஸ்திராணி யஜந்து தேவான் குர்வந்து கர்மாணி பஜந்து தேவதாக ஆத்மைக்கிய போதேன வினா விமுக்திஹி ந சித்தியதி பிரம்மசதாந்தரேபி. சாஸ்திரங்கள் பேசட்டும், தேவர்களை குறித்து யாகங்கள் செய்யட்டும், கர்மங்களை செய்யட்டும், தேவதைகளை வழிபடட்டும், ஆத்மா ஒன்று என்ற அறிவின் விழிப்பு இல்லாமல் விடுதலையானது சித்திக்காது. அப்படியென்றால் இவையெல்லாம் வீணா என்றால் இல்லை. அப்படியென்றால் நான் செய்யவில்லையே என்று ஏன் வருத்தப்பட வேண்டும் என்றால் இந்த பூஜை யாகம் எல்லாம் சித்தசுத்திக்கு வழிவகுக்கும். சித்தசுத்தியின் மூலம் மோக்ஷத்தை அடையலாம். ஆகையினால் ஈசனே, மோக்ஷத்திற்கு வழியாகிய மனநிலையை எனக்கு அருளுங்கள். அவன் அருளாலே அவன் தாள் பணிவது ஒன்றே வாழ்க்கையில் செய்ய வேண்டிய முக்கியமான கர்மம் என்று விளக்குகிறார். சந்திரோத்பாசித சேகரே ஸ்மரஹரே கங்காதரே சங்கரே சர்பைர் பூஷித கண்ட கர்ண விவரே நேத்ரோத்த வைஸ்வானரே தந்தித்வக்ருத சுந்தராம்பரதரே த்ரைலோக்ய சாரே ஹரே மோக்ஷார்த்தம் குரு சித்த விருத்தி மமலாம் அந்யைஸ்து கிம் கர்மபிஹி. இறுதியாக இந்த உலகத்தில் உள்ள நிலையற்ற தன்மையை விளக்கி இறைவனிடம் சரணாகதி அடைவது ஒன்றே தான் செய்யக்கூடியதாகவும் சிவனுடைய கருணையினால் காப்பாற்றும்படியாகவும் வேண்டுகிறார். ஆயுர் நஷ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதி க்ஷயம் யௌவனம் பிரத்யாயாந்தி புனர்ன திவசாக காலோ ஜகத் பக்ஷகா லக்ஷ்மீ ஸ்தோய தரங்க பங்க சபலா வித்யுச்சலம் ஜீவிதம் தஸ்மான் மாம் சரணாகதம் கருணையா துவம் ரக்ஷ ரக்ஷாதுனா. அழியக்கூடிய ஆயுள், ஒவ்வொரு நாளும் குறைவது இளமை, கடந்த நாட்களில் ஒரு க்ஷணம் கூட திரும்பி வரப்போவதில்லை, செல்வம் என்பது கடல் அலைகளில் உள்ள அசைவுக்கு இணையான நிலையில்லா தன்மையை கொண்டது, வாழ்க்கை என்பது மின்னலுக்கு இணையான அஸ்திரமான ஒரு தன்மையுடன் கூடியது, அதனால் நான் என்றும் நிலையாயுள்ள உன்னை சரணடைகிறேன், உனது கருணையினால் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று வேண்டி முடிக்கிறார். தன்யவாதா.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சிவா பராத க்ஷமாப்பண ஸ்தோத்திரம். உரை நிகழ்த்தியவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
3: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
2: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா. என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம send me 10,000 rupees urgent அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா.
3: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
2: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ, அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
3: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
2: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
4: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
1: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
5: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நம்ம நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம், அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
6: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி

0: தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பனையாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நம்ம நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அதை நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
1: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழி இன அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
2: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் பொன்மலை 10 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 9 சென்டிமீட்டர், திருச்சிராப்பள்ளி சந்திப்பு, கடலூர் மாவட்டம் பன்ருட்டி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் களையநல்லூர் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், வேப்பந்தட்டை, திருச்சிராப்பள்ளி நகரம், புதுச்சேரி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், துவாக்குடி, தழுதலை, திருத்துறைப்பூண்டி, பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், குடிதாங்கி, வீரகனூர், மேட்டுப்பட்டி, தென்பரநாடு, விருதாச்சலம், செட்டிக்குளம், நத்தம், பத்துக்கண்ணு, குப்பநத்தம், மணம்பூண்டி, சமயபுரம், வேலூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஸ்ரீமுஷ்ணம், நீலகிரி மாவட்டம் பார்வுட், திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம், திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், விழுப்புரம் மாவட்டம் அரசூர், பெரம்பலூர் மாவட்டம் வீக்களத்தூர், விருதுநகர், சேத்துப்பட்டு, ஊத்து ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, வளத்தி, குண்டேரிப்பள்ளம், சிங்கம்புணரி, பல்லடம், கல்லணை, கிருஷ்ணகிரி, கீழ்பெண்ணாத்தூர், செட்டிக்குளம், மாத்தூர், காட்டுமயிலூர், எறையூர், காரியாக்கோவில் அணை, பாடாலூர், குண்டாடம், வாணியம்பாடி, மக்கினம்பட்டி, வேங்கூர், எலந்தக்குட்டை மேடு, பெலாந்துறை, அவலாஞ்சி, ஆலக்கரை எஸ்டேட், உப்பாரணை, நாலுமுக்கு, லால்குடி, திருக்கோவிலூர், ஏழுமலை, வத்தலை அணைக்கட்டு, விரிஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 டிகிரி அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39.8 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், நாகப்பட்டினம், கடலூர், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. கடலூர், மதுரை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. வானிலை முன்னறிவிப்பு: தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. நாளை மறுநாள் 7ஆம் தேதியன்று கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், தேனி, தென்காசி, ஈரோடு, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38-39 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27-28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது

மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 23 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக வெப்பநிலை 34.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள், அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:10, ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். வணக்கம்.

உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய நமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. முதலில் குரள முதம் கேட்போமா?

0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
1: பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்லர் ஆகுதல் மானார்க்கு அரிது.
0: பல நல்ல நூல்களை கற்றிருந்தாலும் மனத்தால் நல்லவராக பழகுவது என்பது மாண்பு இல்லாதவர்களால் முடியாது. குறள் எண் 823 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறள் அமுதம் இடம்பெற கேட்டீர்கள். நேரம் 5:30, 10:00 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இப்போது இடம்பெறுவது NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: मौलाना अबुल कलाम आजाद, अभी आपने सुना ये कार्यक्रम। और श्रोताओं, अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम समाप्त होता है। तो अपने मित्र अजीत
1: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: இதுவரை நீங்கள் கேட்ட நிகழ்ச்சி NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி.
4: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
5: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம். தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. அதற்கு முன், நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: நிகழ்ச்சி நிரல். இன்றைய நிகழ்ச்சிகள் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த அலைவரிசையில். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை இரவு 7 மணிக்கு பிளாசி முதல் செங்கோட்டை வரை. உரை ஓவியத்தின் 339 பகுதி. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் இஸ்கண்ணன். 7:25 பண்ணச்செய்தி. 7:30 உழவர் உலகம். செம்மறி ஆட்டினங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும். சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின் அறிவியல்

0: துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05 9:15 திரைகாலம், 9:30 அறிவியல் நேரம். உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் 2 பகுதி. 10 காற்றோடு கலந்திடவா. 100.1 FM கோல்டில். 6:30 மார்க்கெட் மந்திரா. 7:10 சிறுவர் சோலை. சுதந்திர போராட்டத்தின் அறிவுச்சுடர் ரவீந்திரநாத் தாகூர். உரை வழங்குபவர் பி டெவரல் டனிஷிதா. சங்கீதம் சந்தோஷம். இதில் ஜிடி தீக்ஷா பாட்டு. நீதிக்கதைகள் சொல்பவர் ஏ ஹரிச்சரண். ஆரோக்கிய வாழ்க்கைக்கான வழி சிறுதானியங்கள் ஆர் வெங்கட நாராயணன் அவர்களின் உரை. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 மணி டாக். 9:45 மந்தன். இந்த 3 நிகழ்ச்சிகளும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:10 திரைகானம். தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 7 முதல் 9 வரை 19 காலை 4 அறிவோம். இந்திய ரூபாய் நோட்டில் காணப்படும் வரலாற்று சின்னங்கள் தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்களின் ஆலோசனைகள். 7:30 என்ற ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:45 நகர்வலம். நூலக நண்பன் எனும் தலைப்பில் கே அன்பரசு எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:45 அதற்கு முன்னதாக 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் குறித்த தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குபவர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:45 வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. 9 அரங்கசையில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு. மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின். பாம்பே சிஎன் பாலாஜி அவர்கள் மருதங்கம். 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் பிரதம மந்திரியின் முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 37.4°C, குறைந்த அளவு 27.6°C, பதிவான ஈரப்பதம் 64%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 35.9°C, குறைந்த அளவு 27.5°C, ஈரப்பதம் 76%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்துக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். நகரின் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 36°C ஒட்டியும் குறைந்த அளவு 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Political activities have intensified for government formation in West Bengal, Tamil Nadu and Kerala after declaration of assembly poll results. Following the BJP's sweeping victory in the West Bengal assembly elections, preparations are in full swing for the formation of the new government and the oath-taking ceremony in the state. The new cabinet members are likely to be sworn in on the 9th of this month, the birth anniversary of Gurudev Rabindranath Tagore. Prime Minister Narendra Modi and Union Home Minister Amit Shah are expected to attend the ceremony. In Tamil Nadu, actor-turned-politician C. Joseph Vijay's Tamil Raga Vedari Karagam, or TVK, has emerged as the single largest party in the state, winning 108 seats. Following the party's strong electoral debut, newly elected TVK legislators have formally elected Mr. Vijay as their leader in legislative party meeting at the party headquarters in Panayur, near Chennai. Meanwhile, outgoing Chief Minister M.K. Stalin has submitted his resignation to the governor, which has been accepted. In Kerala, the Congress

0: இளவரசர் அருள்மொழிவர்மர் என்ன செய்ய வேண்டும், அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க வேண்டும் என்பது பற்றி ஆளாளுக்கு ஒரு பக்கம் சேனாதிபதி, இன்னொரு புறம் பார்த்திபேந்திரன் என தலைக்கு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது, இளவரசர் ஆழ்வார்க்கடியானை பார்த்து, உன்னுடைய கருத்து என்ன என்று வினவ, அதற்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்த ஆழ்வார்க்கடியான்,
1: நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு மறுமொழி கூறச் சொல்லுங்கள். நாங்கள் முந்தா நாள் மாலை தம்பள்ளிக்கு அருகில்

0: வந்து கொண்டிருந்த போதே இவருடன் ரெண்டு பேர் வருவதை பார்த்தோம். அந்த மனிதர்கள் யார்? இப்போது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டு சொல்லுங்கள்.
1: பார்த்திபேந்திர பல்லவன் சிறிது திடுக்கிட்டு போனான். கொஞ்சம் தயக்கத்துடனே கூறினான்,
2: திரிகோணமலையில் அவர்களை நான் சந்தித்தேன். இளவரசர் இருக்கும் இடத்தை எனக்கு காட்டுவதாக அவர்கள் அழைத்து வந்தார்கள். அனுராதபுரத்தில் திடீரென்று மறைந்து விட்டார்கள். எதற்காக கேட்கிறாய் வைஷ்ணவனே? அவர்களை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா?
0: ஓ, தெரியுமே. சோழகுலத்தை அடியோடு ஒழித்துவிட சபதம் செய்திருப்பவர்களில் அவர்கள் இருவர் என்று எனக்கு தெரியும். நேற்று அனுராதபுரத்தில் அவர்கள்தான் இளவரசரை கொல்ல பார்த்தார்கள் என்று ஊகிக்கிறேன். ஆஹா, அது பாருங்கள்
1: என்று ஆழ்வார்க்கடியான் சுட்டிக்காட்டினான். அவன் சுட்டிக்காட்டிய இடம் அந்த மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தது. நெருங்கி படர்ந்திருந்த மரங்களுக்கிடையில் ஒரு அழகிய யுவதியும் யௌவன வாலிபனும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் தான் என்பது ஊகிக்கக்கூடியதாயிருந்தது. பேசிக்கொண்டே இருந்த வந்தியத்தேவன் சட்டென்று ஒரு சிறிய கத்தியை சுழற்றி வீசி எறிந்தான். கத்தி ஒரு புதரில் போய் விழுந்தது. வீல் என்ற ஒரு குரல் கேட்டது. பாழடைந்த மண்டபத்திலிருந்து பூங்குழலியை தேடிக்கொண்டு சென்ற வந்தியத்தேவன் அவள் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதைக் கண்டான். லேசான விம்மல் அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது. குரலை மிகவும் நயப்படுத்திக் கொண்டு, பூங்குழலி என்றான். சத்தம் கேட்ட பூங்குழலி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். நீதானா என்று சொல்லி மறுபடியும் திரும்பிக் கொண்டாள். நான் தான். என் பேரில் உனக்கு என்ன கோபம்? உன் பேரில் எனக்கு எவ்வித கோபமும் இல்லை. பின்னே ஏன் உனக்கு இவ்வளவு சிடுசிடுப்பு? எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கவில்லை.
2: இளவரசரை கூடவா?
1: பூங்குழலி திரும்பி கண்களில் கனல் எழும்பும்படி வந்தியத்தேவனை பார்த்தாள். ஆமாம், அவரைத்தான் முக்கியமாக பிடிக்கவில்லை என்றாள். அப்படி அவர் என்ன குற்றத்தை செய்துவிட்டார்? என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை. என்னை அவர் முகமெடுத்து கூட பார்க்கவில்லை. உன்னை அவருக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது. நான் உன்னை பற்றி கூறியதும், ஓ, சமுத்திரகுமாரியே எனக்கு தெரியாதா என்றார்.
2: பொய் சொல்லுகிறாய்.
1: நீ ஏன் நேரில் வந்து கேட்டுக்கொள்? என்னை நினைவிருந்தால் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை? அவர் பேசினார். நீதான் மறுமொழி சொல்லாமல் ஓடி வந்து விட்டாய். அந்த மாதிரி பேச்சை நான் சொல்லவில்லை. தெரிந்தவர்களை பார்த்தால் என்ன ஏது என்று விசாரிப்பது கிடையாதா? நீ சொல்வது பொய். அவர் என்னை முகமெடுத்தே பார்க்கவில்லை. பூங்குழலி, அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது.
2: என்ன காரணம்?
1: இளவரசருக்கு இப்போது கஷ்ட காலம்.
2: யார் சொன்னது?
1: எல்லா ஜோசியர்களும் சொல்லியிருக்கின்றார்கள். குழந்தை சோதிடர் என்னிடமே சொன்னார்.
2: உன்னிடம் என்ன சொன்னார்?
1: இளவரசருக்கு கொஞ்ச நாள் வரையில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். அவரைச் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வரும் என்று சொன்னார். இது இளவரசருக்கும் தெரியும். ஆகையினால் அவர் யாரும் தம்மோடு சிநேகிதமாக இருப்பதை விரும்பவில்லை. தமக்கு வரும் கஷ்டம் தம்மோடு போகட்டும் என்று நினைக்கிறார்.
2: நீ மட்டும் ஏன் அவரோடு சிநேகிதமாயிருக்கிறாய்?
1: நீ சற்று முன் பார்க்கவில்லையா? என்னையும் சண்டை பிடித்து துரத்த அவர் பிரயத்தனப்படுகிறார். நடுச்சாலையில் ஒரு காரணமும் இல்லாமல் அவர் என்னோடு கத்திச் சண்டை போட்டார். நீங்கள் வந்ததினால் சண்டை நின்றது.
2: அவர் துரத்தினாலும் நீ அவரை விட்டு போக மாட்டாயா?
1: மாட்டவே மாட்டேன். அவருக்கு வரும் கஷ்டங்களை எல்லாம் நானும் பகிர்ந்து அனுபவிப்பேன்.
2: அவரை உனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா?
1: ஆமாம், ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது.
2: எதனால் பிடித்திருக்கிறது?
1: காரணம் சொல்ல தெரியாது. அவரை பார்த்தவுடனேயே அவர் மேல் பிரியம் ஏற்பட்டு விட்டது.
2: எனக்கும் அப்படித்தான்
1: என்றாள் பூங்குழலி. உடனே தான் அவ்விதம் மனம் திறந்து சொல்லிவிட்டதை பற்றி வருந்தி உதட்டை கடித்துக் கொண்டாள். உனக்கு இளவரசரிடம் பிரியம் என்று எனக்கு தெரியும். ஆகையினால்தான் உன்னை அழைத்து போக வந்தேன். என்னுடன் வா.
2: வரமாட்டேன்
1: என்று பூங்குழலி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள். வராவிட்டால் பலவந்தமாக உன்னை பிடித்து இழுத்து கொண்டு போவேன்.
2: அருகில் நெருங்கினால் இதோ கத்தி இருக்கிறது, ஜாக்கிரதை
1: என்று பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள். பாவி பெண்ணே, எதற்காக என்னை குத்தி கொல்ல வருகிறாய்? இளவரசரிடம் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேனே, அதற்காகவா?
2: நீ பொய் சொல்லுகிறாய். அவரிடம் என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லை.
1: போனால் போகட்டும். இளவரசரை பிடித்து கொண்டு போக இரண்டு கப்பல்கள் வந்திருப்பதாக சொன்னாய் அல்லவா? அதை அவரிடம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியாவது தொலைந்து போ.
2: எல்லா விவரங்களும் சேனாதிபதியிடம் சொல்லிவிட்டேன்.
1: இளவரசர் உன்னிடம் நேரில் கேட்டு அறிய விரும்புகிறார்.
2: அவர் முன்னால் வந்தால் நான் பேச முடியாமல் ஆகிவிடுகிறேன்.
1: பேச முடியாதவர்களிடத்தில்

0: இளவரசருக்கு ரொம்ப பிரியம். சீச்சி, நீ பரிகாசம் செய்கிறாய் என்று சொல்லி பூங்குழலி கத்தியை ஓங்கினாள். அப்படியானால் நீ என்னுடன் வரப்போவதில்லையா?
1: இல்லை.
0: சரி, நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் 2 அடி எடுத்து வைத்தான். மறுபடியும் சட்டென்று திரும்பி பூங்குழலியின் கையிலிருந்து அவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தான். வீசி எறிந்த கத்தி வெகு தூரம் சுழன்று சுழன்று சென்று ஓர் அடர்ந்த புதரில் விழுந்தது. கத்தி விழுந்த இடத்திலிருந்து வீல் என்று குரல் கேட்டது. அது மனித குரலா, ஏதேனும் ஒரு விலங்கு அல்லது பட்சியின் குரலா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை. கத்தியை பிடுங்கியதும் வந்தியத்தேவனை கடுங்கோபத்துடன் பார்த்த பூங்குழலி முன்னர் கேட்ட சப்தத்தை கேட்டதும் கத்தி விழுந்த இடத்தை ஆர்வத்துடன் நோக்கினாள். பிறகு இருவரும் வியப்புடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். மெல்ல மெல்ல நடந்து கத்தி விழுந்த இடத்துக்கு அருகிலிருந்து புதரை நெருங்கி பார்த்தார்கள். செடிகளிலும் தரையிலும் புது ரத்தம் சிந்தியிருந்தது. மற்றபடி அங்கு மனிதரும் இல்லை, விலங்கும் இல்லை, பூங்குழலியின் கத்தியையும் காணவில்லை. பார்த்தாயா பூங்குழலி, நான் கூறியதன் உண்மை இப்போதாவது தெரிகிறதா? இளவரசரை 4 பக்கமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன. எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது. தற்செயலாக உன்னுடைய கத்தியை பிடுங்கி நான் விட்டெறிந்தேன். அதிலிருந்து இங்கே யாரோ பதுங்கிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. எதற்காக பதுங்கியிருக்க வேண்டும் என்று நீயே யோசித்துப்பார். இளவரசரை சமயம் பார்த்து தீர்த்து கட்டுவதற்காகத்தான். கோடிக்கரைக்கு நான் வந்ததற்கு முதல் நாள் 2 பேரை உன் அண்ணன் படகேற்றி அழைத்து போனதாகவும் அவர்களை பற்றி உனக்கு சந்தேகம் தோன்றியதாகவும் சொல்லவில்லையா? அதை ஞாபகப்படுத்திக் கொள். இப்படிப்பட்ட சமயத்தில் இளவரசரிடம் பிரியம் உள்ளவர்கள் அவரை விட்டு போகலாமா என்று வந்தியத்தேவன் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினான்.
1: அவர் என்னை போகச் சொன்னால் என்ன செய்வது
0: என்று பூங்குழலி கேட்டாள். அவர் போகச் சொன்னாலும் நாம் போகக்கூடாது. பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, இங்கே பதுங்கி இருந்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா என்றாள். அது நம்மால் முடியாத காரியம். இந்த அடர்ந்த காட்டில் எங்கே என்று தேடி கண்டுபிடிப்பது? அதிக நேரம் தாமதித்தால் இளவரசருக்கு உண்மையாக கோபம் வந்துவிடும். நம்மை விட்டுவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள். பேசாமல் என்னுடன் வா.
1: சரி, வருகிறேன் என்று பூங்குழலி கூறினாள்.
0: இருவரும் மற்றவர்கள் இருந்த மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள். மண்டபத்தில் இருந்தவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் அருகில் வந்ததும் முன்னர் சொன்ன சம்பவத்தை பற்றியே கேட்டார்கள். எதற்காக கத்தியை எரிந்தாய்? வீல் என்ற சத்தம் கேட்டதே, அது என்ன சத்தம் என்று வினவினார்கள். புதரில் ஏதோ மிருகம், சிறுத்தையோ அல்லது நரியோ பதுங்கியிருந்தது போல தோன்றியது. அதனால் இவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தேன். கிட்டப்போய் பார்த்தோம், ஒன்றுமில்லை என்றான் வந்தியத்தேவன். அது போனால் போகட்டும், இந்த பெண்ணிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் என்றார் சேனாதிபதி. பூங்குழலி வந்ததிலிருந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள். இளவரசர் அப்போது அவளை ஏறிட்டு பார்த்தார்.
2: சீச்சி, இந்த நெஞ்சு எதற்காக இப்படி அடித்துக் கொள்ளுகிறது? தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிறதே, அது என்ன? கண்ணில் எதற்காக கண்ணீர் தழும்புகிறது? அசட்டு பெண்ணே, உன் தைரியமெல்லாம் எங்கே போயிற்று?
0: அலை கடலையும் பெரும் புயலையும் கண்டு கலங்காத உன் உள்ளம் ஏன் இப்போது இப்படி தத்தளிக்கிறது? கூடிய பயங்கர வேங்கை புலியின் கொள்ளி கண்களை ஏறிட்டு பார்க்கும் துணிவு படைத்த உன் கண்கள் ஏன் இப்போது மங்கல் அடைகிறது? பெண்ணே, மறுபடியும் பைத்தியக்காரி என்ற பட்டம் சூட்டிக் கொள்ளாதே. இளவரசரை நிமிர்ந்து பார். அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கணீர் என்று மறுமொழி சொல்லு. உன்னை என்ன செய்து விடுவார்? கருணை மிகுந்தவர், தயாளு என்று உலகமெல்லாம் சொல்லுகிறதே, பேதை பெண்ணாகிய உன்னை இளவரசர் என்ன செய்து விடுவார்?
2: சமுத்திரகுமாரி, என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் கேட்டது ஆழ்கடலின் அடியிலிருந்து வரும் குரல் போல அவள் காதில் துணித்தது.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: பார்த்த மாத்திரத்திலேயே ஒருத்தனை எடை போட்டுவிடும் அபாரமான திறமை கொண்டவன் ஆழ்வார்க்கடியான் என்கிற திருமலையப்பன். இதை தொடக்கத்திலிருந்தே கவனிச்சுக்கிட்டு வரும். ஆணவம் பிடிச்சவனை வீழ்த்த எளிதான வழி அவன் கோபத்தை தூண்டி விடுறது. கோப வெறியில உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். இந்த உத்திய பார்த்திபேந்திரன் விஷயத்துல நம்பி கையாண்டதை நினைவுபடுத்திப்போமா? இளவரசரை கொல்றதுக்குத்தான் முயற்சி நடக்குது, இதனால அவர் என்னோட காஞ்சிக்கு வரவேண்டிய அவசியம் உறுதிப்படுதுன்னு துள்ளி குதிச்சான் அந்த பல்லவன். கூடவே கூடாது, உங்களோட இளவரசரை அனுப்புறதை விட பழுவேட்டரையர்களிடமே பிடிச்சு கொடுத்துடலாம். சுடக்கொலி மாதிரி ஒரு போடு போடுறான் ஆழ்வார்க்கடியான். ஆத்திரத்துல வாழ உரை

0: இருந்து எடுக்கிறான் பார்த்திபேந்திரன். சேனாதிபதி தடுத்ததுமே அடுத்த அஸ்திரம் வருது. ஸ்நேகத்துக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவர்னு பேர் வாங்கினவர் தம்பிள்ளைக்கு அருகில ரெண்டு பேரோட வந்தாரு. அவங்க யாரு, இப்ப அவங்க எங்கன்னு இவரை கேட்டு சொல்லுங்க. குதிரை மேல இருந்தபடி வந்தியத்தேவனை இகழ்ந்து பேசி தன்னை கழுவுல ஏத்தி கொல்றதா மிரட்டின அந்த முரடனை சேனாதிபதி எதிரில தலகுனிய வச்சிட்டான். சோழ பேரரசர் குடும்பத்தோட நட்பா இருக்கிறதா அறியப்பட்டவன் போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கிற பகுதியில முன்பின் தெரியாத ஆட்களோட சுத்தலாமா? இளவரசர் இருப்பிடத்தை காட்டுறதா சொல்லி அழைச்சிக்கிட்டு போறவங்களை நம்பலாமா? இந்த விஷயத்தையே மறைச்சிட்டானே. அடுத்தடுத்து ரெண்டு கொலை முயற்சிகள் நடந்ததிலிருந்து வந்தியத்தேவனின் சிந்தனை இளவரசரின் பாதுகாப்பை மையமாக கொண்டே இயங்கி வந்துகிட்டு இருக்குன்னு ஊகிக்க வேண்டியிருக்கு. அருள்மொழிவர்மரின் முன்னிலையிலையும் கொஞ்சம் கூட இங்கிதம் இல்லாமல் பூங்கொழியில் நடந்துகிட்டது வருத்தத்தை தந்தாலும் அந்த பகுதியில சதிகாரர்களின் நடமாட்டத்தை ஊகிச்சிருப்பாளோ? பூங்குழலிக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கத்திய வீசி எரிய காரணம் மறைஞ்சு ஓடுற பகைவனை தடுத்து நிறுத்த ஓர் அருமையான ஆயுதத்தை அந்த நாளில் பயன்படுத்தி இருக்காங்க. பேரு வளை எரி. இலக்கியங்கள்ல வளரி, சுழல் படை, படைவட்டம் இப்படி குறிப்பிடப்படுது. பேருக்கு ஏற்றது போல வளைஞ்சு இறக்கை வடிவில் இருக்குமா? மரத்தாலேயோ இரும்பாலேயோ செய்யப்பட்ட சின்ன கருவி. இதை இடுப்பில் செருகியிருப்பாங்க. ஓடுபவனின் கால்களுக்கு குறி வச்சு சுழற்றி எறிவாங்க. உயிரோடு பிடிக்கணும்னா இது பொருத்தமான ஆயுதம். வந்தியத்தேவனுக்கு உடனே கிடைச்சது பூங்குழலின் கத்தி தானே. அதனால என்ன, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு சொல்லுவாங்க, நம்ம வல்லவரையனுக்கு சொல்லும் ஆயுதம்தான்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இனி தொடர்வது ஒரு திரைப்பட பாடல்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.

0: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவர்

0: இடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும்

0: பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
1: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால் அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:40:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மனதில் நின்றவை நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்க இருக்கிறது இளையராஜா குரலில் மகுடி படப்பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பணியாளர் வளர்க்கணும்னா சென்னை சிவப்பு நமக்கு நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது.
2: செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே. பிரேமவள்ளி அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி வாழ்க்கை பட பாடல் பி. சுசீலா ராஜ் சீதாராம் குரல்களில்.

0: வானொலிக்கு 90. நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷவாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 8:45 வானொலிக்கு 90, முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி. நேரம் 6:51. மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் படம் தம்பிக்கு எந்த ஊரு.

0: வலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் இப்போது 7 மணி. ஆகாஷ்வாணி தொடர்வது.
1: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
2: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
1: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 2 மாதங்களே நடந்தாலும் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது என்று சொன்னீர்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மிக தீவிரமாக செயல்பட இந்த இயக்கமே தூண்டுகோலாகவும் இருந்தது என்றீர்கள். நேதாஜி இந்த சூழ்நிலையை எப்படி கையாண்டார் தாயே?
4: மகனே சிவா, தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்று செயல்பட்டவன் சுபாஷ். அரசியலும் ஆன்மீகமும் என் வழிகள் என்று தீர்மானமாக முழங்கியவன் அவன். அவனுக்கு ஆன்மீக வழிகாட்டியாக ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தது விவேகானந்தர் என்றால், அரசியல் வழிகாட்டியாக திகழ்ந்தவன் சித்தரஞ்சன் தாஸ். 1897 ஒரிசாவின் கட்டாக்கில் பிறந்தவன் சுபாஷ். அவன் தந்தை ஜானகிநாத் போஸ் புகழ்பெற்ற வழக்குரைஞராக இருந்தவன். சிறு வயதிலேயே ஞான மார்க்கத்தில் ஈடுபாடு கொண்டு துறவரத்தை விரும்பினான். பற்றற்ற மனநிலையில் தன் 16 வயதில் வீட்டை விட்டு வெளியேறி ஞான வழிக்கான ஆசானை தேடி அலைந்தான்.

வாராணசியில் ராமகிருஷ்ண மடத்தைச் சேர்ந்த பிரம்மானந்த சுவாமியை சந்தித்தான். தன் மானசீக குருவாக விவேகானந்தரையே ஏற்று வீடு திரும்பினான். அவன் தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்கி 1915 கொல்கத்தா மாநில கல்லூரியில் சேர்ந்தான். அங்கே ஆங்கிலேய இனவெறியுடன் இந்தியர்களை அவமதிக்கும் வகையில் வகுப்பில் பேசிய வரலாற்று ஆசிரியர் சி.எஃப். ஓட்டனுடன் அவனுக்கு சண்டை ஏற்பட்டது. அதனால் அவனும் அவன் நண்பர்களும் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார்கள். 2 ஆண்டுகளுக்கு வேறு எந்த கல்லூரியிலும் சேர முடியாதபடி தண்டிக்கப்பட்டார்கள். சித்தரஞ்சன் தாஸ் உள்ளிட்ட சிலர் உதவியுடன் 1917 ஒரு கல்லூரியில் சேர்ந்து 1919 இளங்கலை பட்டம் முதல் வகுப்பில் தேறினார். சுபாஷின் தந்தை அவனை ICS படிக்க லண்டனுக்கு அனுப்பி வைத்தார். அங்கே 1920 இந்திய குடிமை பணி எனப்படும் ICS தேர்ச்சி பெற்றான். ஆனால் தாம் ஆங்கிலேயரிடம் வேலை செய்வதா என்ற சுயமரியாதை உணர்வு மேலோங்க தான் முயன்று படித்து பெற்ற பதவியை லண்டனிலேயே துறக்கவும் செய்தான். 1921 காந்தியின் தலைமையில் தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டான் சுபாஷ். சி.ஆர். தாஸ் நடத்திய முழு கடையடைப்பு, அந்நிய துணி புறக்கணிப்பு, அரசாங்க கல்வி நிலையங்கள் புறக்கணிப்பு போராட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கேற்றான். தாஸ் நடத்தி வந்த பிரச்சார இதழின் பதிப்பாசிரியராகவும் சுதேசி தேசிய கல்லூரி முதல்வராகவும் பணியாற்றினார். அப்போது கல்கத்தாவுக்கு வந்த வேல் இளவரசருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறை தண்டனை பெற்றான். காந்தி 1922 ஒத்துழையாமை இயக்கத்தை தன்னிச்சையாக விலக்கி கொண்ட போது சுபாஷ் அதை கடுமையாக கண்டித்தான். அப்போது அவனுக்கு 25 தான். சி.ஆர். தாஸும் மோதிலால் நேருவும் தொடங்கிய சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து செயல்பட்டான் சுபாஷ். அந்த கட்சியின் நாளேடான ஃபார்வர்ட் பத்திரிகையின் பதிப்பாசிரியராகவும் இருந்தான். சி.ஆர். தாஸ் கல்கத்தா மாநகராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற போது அவனது தலைமை செயல் அதிகாரியாக பணியாற்றினான் சுபாஷ். சுபாஷ் புரட்சிகரமான கருத்துக்களை மேடைகளில் பேசி மக்களை உணர்வு பெறச் செய்திருந்தான். 1924 அக்டோபர் 24 தீவிர புரட்சியாளர்களை அடக்குவதற்காக அரசு ஒரு அவசர சட்டம் பிறப்பித்திருந்தது. அந்த சட்டத்தின் கீழ் சுபாஷ் கைது செய்யப்பட்டு கல்கத்தா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டான். பிரிட்டிஷ் ஆட்சியை கவிழ்க்க வங்கத்தில் சதிகார இயக்கம் ஒன்று தோன்றியிருப்பதாகவும் அதில் சிலரையே கைது செய்திருப்பதாகவும் போலியாக ஒரு அறிக்கையை வெளியிட்டது ஆங்கிலேய அரசு. ஆனால் சுபாஷுக்கு ஆதரவாக மக்களும் தலைவர்களும் நாடு முழுவதும் திரண்டார்கள். கல்கத்தா வந்த காந்தி சுபாஷுக்கு தன் ஆதரவை தெரிவித்தான். அந்த நேரம் சுயராஜ்ய கட்சி வெற்றிகளை பெற்று சட்டமன்றங்களில் ஆற்றிய பணிகளை கண்ட காந்தி சட்டமன்ற புறக்கணிப்பு கொள்கையை கைவிட்டு சுயராஜ்ய கட்சியின் கொள்கையே காங்கிரசின் கொள்கை என்றார். சுபாஷுக்கு ஆதரவாக போராட்டங்கள் வலுத்ததால் அவனை கடல் கடந்து மாண்டலே சிறைக்கு மாற்றியது பிரிட்டிஷ் அரசு. ஆனால் அங்குள்ள தட்ப வெப்ப நிலை சுபாஷுக்கு ஒத்து வரவில்லை. அவன் காச நோய்க்கு ஆளானான். சுபாஷ் படுத்த படுக்கையானான். என்றாலும் மருத்துவ பரிசோதனைக்கு கூட அவனை அரசு அனுமதிக்கவில்லை. சுபாஷை வெளிக்கொண்டு வர ஒரே வழி அவனை தேர்ந்த

முதலில் போட்டியிட வைப்பதுதான் என்று காங்கிரஸ் யோசித்தது. 1926 தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளராக சுபாஷ் அறிவிக்கப்பட்டான். சிறையில் இருந்தபடியே அறிக்கை வெளியிட்டான். ஆனால் அதை வெளியிட அரசு மறுத்தது. என்றாலும் சிறைக்குள் இருந்தபடியே சுபாஷ் பெரும் வெற்றி பெற்றார். அரசோ சுபாஷ் தன் உடல்நிலை கருதி கல்கத்தா செல்லாமல் சிகிச்சைக்காக ஐரோப்பா செல்ல வேண்டும், 1930 வரை அங்கேயே இருக்க வேண்டும், இதற்கு சம்மதித்தால் விடுதலை செய்ய தயார் என்று நிபந்தனை விதித்தது. ஆனால் ஆங்கிலேயரின் கட்டளைக்கு அடிபணிய விரும்பாத சுபாஷ் அதற்கு முற்றிலும் மறுத்தான். சிறையிலேயே இருந்ததால் நோய் அதிகரித்து அவனை படுக்கையில் தள்ளியது. இந்த தகவல் வெளியே தீயோய் பரவியது. சுபாஷ் பிழைப்பதே அரிது என்றார்கள் சிலர். அவன் சிறையிலேயே மரணித்து விட்டான் என்றார்கள் சிலர். வதந்திகள் பரவின. நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த அரசு அல்மோடா சிறைக்கு அவனை மாற்றியது. ஆனால் சுபாஷினி பிழைக்கப் போவதில்லை என்று கருதிய அரசு அவனை விடுதலை செய்தது. கல்கத்தா திரும்பிய சுபாஷ் தன்னை வெற்றியடைய வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து ஓர் அறிக்கை வெளியிட்டான். அதன் பிறகு அவன் வங்காள காங்கிரசுக்கு தலைவரானான். 1930 சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்தான். அங்கே முசோலினி போன்ற தலைவர்களை சந்தித்தான். 1932 மருத்துவ சிகிச்சைக்காக வியன்னா சென்றான். அங்கே அவனுக்கு விட்டல்பாய் பட்டேலுடன் தொடர்பு ஏற்பட்டது. இருவரும் சேர்ந்து காங்கிரஸை ஒரு தீவிரவாத அமைப்பாக மாற்ற வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டார்கள். வெளிநாட்டு உதவியுடன் இந்திய விடுதலையை விரைவில் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவனது இந்த ஐரோப்பிய பயணம் இந்திய சுதந்திரம் குறித்த அவனது பார்வையை வேறு வகையில் கொண்டு சென்றது. அதுதான் பின்னாளில் இந்திய தேசிய இராணுவம் என்பதன் அடித்தளமாகவும் அமைந்தது.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. 1 தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு பி சந்திரசேகர் 68,124 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் 65,161 வாக்குகளும் மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி பூமலரும் பெற்றனர். ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 74,808 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு தேர்தல் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். 14,511 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் 57,854 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் 21 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு கே ஜி அருண் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டது. இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஆர் எம் டி ஆர் சந்திரசேகர் 51,183 வாக்குகளும் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு இ ஆர் ஈஸ்வரன் 49,313 வாக்குகளும் பெற்றார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சி எஸ் திலீப் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாமக்கல் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ஸ்ரீதேவி பி எஸ் மோகன் 68,736 வாக்குகளுடன்

0: இரண்டாம் இடமும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி கே பி ராணி 52,808 வாக்குகளும் பெற்றிருந்தார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி சி விஜயலட்சுமி 81,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் திரு பி தங்கமணி தோல்வியை தழுவினார். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சேகர் 61,349 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு கே எஸ் மூர்த்தியை விட 308 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ்நாடு கால்நடை மற்றும் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவற்றின் சார்பில் உலக கால்நடைகள் மருத்துவ தினம் 2026 முன்னிட்டு நாமக்கல் கால்நடைகள் சிகிச்சை வளாகத்தில் செல்லப்பிராணிகளுக்கு இலவச வெறிநோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை அன்று உலக கால்நடை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கருப்பொருளாக கால்நடை மருத்துவர்கள், உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது. இந்த முகாமில் நாய்கள், பூனைகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய பிராணிகளுக்கு இலவசமாக வெறிநோய் தடுப்பூசிகள் போடப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சிகிச்சைகள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் கதிர்வேல் வரவேற்றார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் எம் செல்வராஜு தலைமை வகித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. 4,621 பேர் தேர்வு எழுதினர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவர் படிப்புக்கான MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமை கடந்த 3ஆம் தேதி நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் இத்தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்த 4,471 மாணவ மாணவிகளுக்கு மாவட்டம் முழுவதும் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், வளையப்பட்டி, கார்கூடல்பட்டி, செல்லப்பம்பட்டி, நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் உள்பட 11 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தேசிய தேர்வு முகமையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி காலை 11 மணி முதல் 1:30 வரை தேர்வுக்கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 2 மணிக்கு தேர்வு தொடங்கி மாலை 5:20 வரை நடைபெற்றது. ஜேடர்பாளையம் பகுதியில் காவேரி ஆற்றில் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து பிரியும் ராஜவாய்க்காலில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பரமத்திவேலூர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை 500 மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் வினோத்குமார் மற்றும் வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார் அலுவலர்களிடம் எடுத்துரைத்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீர்வளத்துறை சார்பில் கடந்த 1ஆம் தேதி ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் நீண்ட நாள் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கிடைக்காத விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராஜவாய்க்கால் நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்ட வாழை, வெற்றிலை, நெல், கரும்பு, கோரை உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 16,000 ஏக்கர் நிலங்கள் இந்த நீரால் பயனடைவதாகவும், தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இனிமேல் எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்படக்கூடாது என்றும் தண்ணீர் திறந்து வைத்த அரசுக்கும் அலுவலர்களுக்கும் விவசாயிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்திச் செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர்

என்று குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்கு வங்கம், தமிழகம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரன்மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு நிர்வாகம், அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலை பள்ளிகளாகவும், 19 உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும், மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக்கூட்டம்

0: குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்குவங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:15:15 ஆகாஷ்வாணி. நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இனி தொடர்வது பண்ணைச் செய்தி. கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். கால்நடைகளுக்கு உண்ணி மற்றும் பேன் பிடிக்காமல் இருக்க மருந்து குளியல் கொடுக்க வேண்டும். நன்றாக காய வைத்த பின் கொட்டகையில் கட்ட வேண்டும். கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனத்தை கோடை காலத்தில் பயன்படுத்த ஊறுகாய் புல்லாக மாற்றி சேமித்து வைக்க வேண்டும். கறவை மாடுகளில் பால் உற்பத்தியை பெருக்க தீவனத்தில் தாது உப்பு கலவை கலந்து கொடுக்க வேண்டும். மேய்ச்சலுக்கு விடப்படும் மாடுகளில் தாடை வீக்கம் மற்றும் வெளிரிய கண் இருந்தால் தவறாமல் ஒட்டுண்ணியல் மருந்து அளிக்க வேண்டும். இனப்பெருக்கத்திற்கு தயார் நிலைக்கு இருக்கும் பெட்டையாடுகளுக்கு தரமான குட்டிகளை ஈனும் பொருட்டு இனப்பெருக்கத்துக்கு முன்பாக புரதச்சத்தும் மாவுச்சத்தும் தாது உப்பு மற்றும் வைட்டமின்கள் நிறைந்த கலவையை கொடுக்க வேண்டும். முயல்களில் ஏற்படும் சொறிநோயை தடுக்க பாதிப்புக்குள்ளான முயல்களின் கூண்டுகளில் தீ உமிழ் துப்பாக்கி

கையால் சுத்தம் செய்த பிறகு முயல்களை விட வேண்டும். பன்றிக் கொட்டகைகளில் மீத்தேன் மற்றும் அமோனியாவின் பெருக்கத்தை தடுக்க நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். கோழிகளுக்கு அளிக்கப்படும் நீர் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். மேலும் ஏதேனும் நச்சுக்கள் உள்ளதா என்பதை தரக்கட்டுப்பாடு ஆய்வுக்கு உட்படுத்திய பிறகு அனுமதிக்க வேண்டும். கால்நடை கொட்டகைகளை சுற்றி மரங்களை நட வேண்டும். இது வெயில் காலங்களில் வெப்ப அழற்சியை தடுப்பதோடு நல்ல காற்றோட்ட வசதியை மேம்படுத்தும். விவசாய பெருமக்களை, கோடை உழவு செய்வதன் மூலமாக மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிந்து போகும். மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய்க்கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படும். ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கும். இதனால் அடுத்த மழை பெய்யும்போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படும். சவுண்டல் ஒரு ஆணி வேரினை கொண்ட பசுந்தழை உர மரப்பயிராகும். இவை வறட்சியை தாங்கி வளரும். எனவே நல்ல வடிகால் வசதியுள்ள எந்த வகை மண்ணாக இருந்தாலும் வளர்ந்து பயன் தரும் மரப்பயிராகும். நல்ல இலை தழைகளை கொடுப்பதால் இது ஒரு சிறந்த பசுந்தழை உரப்பயிராக பயன்படுத்தப்படுகிறது. இவற்றில் சுமார் 4% தழைச்சத்தும், 1% மணிச்சத்தும், 2% கால்சியமும் அடங்கியுள்ளன. வருடத்திற்கு குறைந்தது 3 முறை இலைகளை வெட்டி பயன்படுத்தலாம். ஹெக்டேருக்கு 20 டன் வரையிலான தழைகளை பெறலாம். இந்த மரம் அதிக செல்லுலோஸ் கொண்டுள்ளதால் காகிதம் தயாரிக்கும் தொழிற்சாலைகளுக்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. கால்நடைகள் மிகவும் விரும்பிய உணவாக உட்கொள்ளக்கூடிய தீவன மரப்பயிராகும். அதிக அளவு புரதமிக்க தீவனமாகவும் கருதப்படுகிறது. நிலத்தில் ஒரே வகையான பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது ஒரு குறிப்பிட்ட பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்தின் அளவு அந்த நிலத்திலிருந்து அதிக அளவில் உறிஞ்சப்பட்டு சத்து பற்றாக்குறை ஏற்படும். பயிர் சத்து குறைபாடு பூச்சிகளின் எண்ணிக்கையையும் அவற்றின் தாக்கத்தையும் ஊக்குவிக்கும். எனவே ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் பயிர் சுழற்சியை மேற்கொள்ளும் போது பயிர் சத்துக்கள் பரவலாக கிடைக்கும். எனவே பயிர் சாகுபடியில் தானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் மற்றும் காய்கறிகளை சுழற்சி முறையில் பயிரிட வேண்டும். இதுவரை பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: முத்தழகு முத்தழகு, வீட்டில் இருக்காளான்னு தெரியலையே. இவ வேற எந்நேரமும் பரபரப்பாக வேலையாகவே இருப்பா. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும் போல இருக்கு.
1: என்ன பட்டக்கா, என் பேரை ஏலம் விட்டுப்பட்டு இப்படி வாசல்ல நின்று தனியாக முணுமுணுத்துட்டு இருக்கீங்க?
0: அப்பாடா, வீட்டில் தான் இருக்கியா? நான் எங்கே இருக்க மாட்டியோன்னு நினச்சிட்டேன்.
1: ஆமாம் பட்டக்கா, நீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இருந்திருக்க மாட்டேன். நல்ல வேலை வந்தீங்க.
0: அடாடா, கடவுளை கூட போய் பாத்துடலாம் போல இருக்கு. உன்னை பாக்குறதுதான் அம்புட்டு கஷ்டமா இருக்கு.
1: என்னக்கா பண்ண சொல்றீங்க? இன்னைக்கு காலகட்டத்துல சும்மா பம்பரமா சுத்தினாதான் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை முன்னேற்ற முடியும்.
0: அது என்னமோ சரிதான், ஆனாலும் உன்னை ரொம்பவே பாராட்டணும் புள்ள. ஆடு மாடு கோழி இப்படி எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பராமரிச்சு கஷ்டப்பட்டு உழைக்கிறியே.
1: ஆமாமா, அது இருக்கட்டும். சரி, நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க.
0: அது சரி, உனக்கும் நேரமாகுது போல,

0: ஒன்றும் இல்லை முத்தழகு, ஊரில் என் தம்பி ராமு இருக்கான்ல, அவன் செம்மறியாடு வளர்க்க போகிறதா என்கிட்ட சொன்னான். யாரோ சொன்னாங்களாம் செம்மறியாடு வளர்ப்பில் நல்ல லாபம் இருக்குன்னு.
1: ஆமாங்க்கா, செம்மறியாடு வளர்ப்பு உண்மையாவே லாபம் தரக்கூடிய தொழில் தான்.
0: ஆனா அது பத்தி அவனுக்கு எந்த முன்னனுபவமும் இல்ல பிள்ள. நீ செம்மறியாடு வளர்க்குற விஷயத்த அவன்கிட்ட சொன்ன, அவன் உன்கிட்ட விவரங்களை கேட்டுட்டு வர சொல்லி அனுப்புனான் பிள்ள.
1: அக்கா, நல்ல நேரத்துக்கு தான் இங்க வந்திருக்கீங்க, வாங்க இப்படி வந்து இங்க உட்காருங்க.
0: என்ன முத்தழகு சொல்ற?
1: இப்போ வானொலியில செம்மறியாட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. நாம கவனமா கேட்போம்.
2: செம்மறியாடு வளர்ப்பானது நம்ம காலங்காலமாக நம்ம முன்னோர்களால் கிராமப்புறங்களில் சிறிய அளவில் நம்ம வளர்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொழில் தான். இந்த தொழிலில் வந்து நம்ம சிறு தொழிலாக இருந்த இந்த செம்மறியாடு வளர்ப்பானது இப்போது பெரிய தொழிற்சாலை அளவுக்கு வளர்ந்துட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதில் வந்து யாரெல்லாம் இந்த தொழிலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம வந்து ஏழை விவசாயிகள், எளிய மக்கள், படித்த இளைஞர்கள், மகளிர்கள் மற்றும் பெரிய தொழிலதிபர்கள் கூட இதில் ஆர்வம் காட்டி வராங்க. ஏன் இதுக்கு இவ்வளோ பெரிய தேவை இருக்கிறது, இந்த தொழிலை ஏன் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆட்டிறைச்சி தேவை அதிகரித்து கொண்டே உள்ளதால் பொருளாதார மேம்பாடு மட்டுமின்றி மனிதனுடைய அன்றாட புரத தேவையை நிறைவேற்றுவதில் இந்த செம்மறியாடு வளர்ப்பு தொழிலானது முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ செம்மறியாடு எதுக்காக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைச்சிக்காக வளர்க்கணும், இல்லை அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உரோமம் வந்து நமக்கு கிடைக்கும், அது ஒரு பயனுள்ள பொருளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சாணத்திற்காக நம்ம வந்து வளர்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த இதனோட தோல் வந்து இந்த லெதர் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, தோல் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கைவினைப் பொருட்கள் ஆகட்டும், வீட்டு உபயோகப் பொருட்கள் ஆகட்டும், அதெல்லாம் செய்வதற்கு இந்த தோல் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கெடா சண்டைன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு. அது புதுசு இல்லை, பழைய பழங்காலத்துலேருந்து இந்த கெடா சண்டை விடுறது, பண்டிகை காலங்களில் விடுற ஒரு திருவிழா போது விடுற மாதிரி இந்த கெடா சண்டைக்காகவும் இந்த செம்மறி ஆடுகளை வந்து நிறைய பேர் வளர்த்துட்டு வரோம். செம்மறி ஆட்டு இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து உலக அளவில் செம்மறி ஆட்டு இனங்கள் எந்த அளவுக்கு பிரபலமாக இருக்கிறது அப்படின்றது குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கடுத்தது இந்தியாவில் செம்மறி ஆட்டினங்கள் என்னென்ன இனங்கள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்க போகிறோம். மூன்றாவதாக தமிழகத்தில், தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான செம்மறி ஆட்டு இனங்கள் வந்து வளர்க்கப்படுகின்றன அப்படின்றத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்தியாவில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா, மொத்தம் வந்து 44 வகையான செம்மறி ஆட்டினங்கள் வந்து இருக்கிறது. அதில் தமிழகத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா 8 வகையான வரையறுக்கப்பட்ட செம்மறி ஆட்டினங்கள் இருக்குது, 2 வரையறுக்கப்படாத செம்மறியாடுகள் இருக்கு. ஆக மொத்தம் 10 செம்மறியாடுகள் தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறது. இப்போ இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனங்கள் எதெல்லாம் பிரபலமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த டார்செட்டுன்ற ஒரு வகை இருக்குது, கோரிடோல் இருக்குது, அவாசி இருக்குது, டார்பேர், சப்போக் மற்றும் டமாரா. இப்போ அதுக்கடுத்தது நம்ம பார்க்கணும் கம்பளிக்காக வளர்க்கக்கூடிய இனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மெரினோ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மெரினோ. இதில் அந்த மெரினோவில் வந்து 2 வகையான மெரினோ இருக்குது. ஒன்று வந்து ஸ்பானிஷ் மெரினோ அப்படின்பாங்க, இன்னொன்று ஆஸ்திரேலியா மெரினோ அப்படிம்பாங்க. மற்றும் வந்து ராம்புல்லட்டுன்றது இன்னொரு கம்பளிக்கான ஒரு வகை. அடுத்தது இந்த மென்மயிருக்காக நம்ம வளர்க்கக்கூடிய ஃபைன் வுல்லுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக வளர்க்கக்கூடிய வெளிநாட்டு இனம் என்ன அப்படின்னா காரசூல் அப்படின்ற ஒரு இனம் இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தோன்னா மொத்தம் 44 வகையான செம்மறி ஆடுகள் இருக்குன்னு நான் சொன்னேன். இந்தியாவில் பகுதி வரையாக நம்ம வந்து பார்க்கலாம். வடமேற்கு பகுதியில் என்னென்ன மாதிரியான ஆடுகள் இருக்குன்னு பார்த்தா, சோக்லான் இருக்குது, வெண்மை நிறத்தில் இருக்கும், முகத்தில் ரோமமே இருக்காது, கொம்புகள் வந்து இந்த ஆடுகளுக்கு கொம்புகளே இருக்காது, பெட்டைக்கும் இருக்காது, கெடாக்கும் வந்து இருக்காது. இது நல்ல உரோமத்தை கொடுக்கக்கூடிய ஆடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெரிய உடல் எடையை வந்து கொண்ட ஆடுகளாக இருக்குது. அடுத்தது இது நாளின்ற ஒரு ஆடு இருக்கு, இது ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. இது வந்து என்னன்னா இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படும், சில ஆடுகள் வெள்ளை நிறத்திலையும் இருக்கு. கம்பளம், இதுவும் ரோமத்திற்காக தான் நமக்கு வந்து வளர்க்குறோம். அடுத்தது ஜெய்சால்மேரி அப்படின்ற ஆடு வந்து ரொம்ப மிக மிக பிரபலமான ஒரு ராஜஸ்தான் மாநிலத்தில் சேர்ந்த ஒரு ஆடாகும். இந்த ஆடுகளில் வந்து பழுப்பு நிறம் மாதிரி வந்து இருக்கும், முகத்தில் வந்து கருமை வந்து இருக்கும், வெண்ணிறமான ஆடு தான் இது. இது கம்பள ரோமத்திற்காக தான் வளர்க்கப்படுகிறது. இது ஆடுகள்லேயே நமக்கு வந்து மிகப்பெரிய ஆடு, இந்திய ஆடுகளிலே மிகப்பெரிய ஆடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெய்சால்மேரி தான். அது மட்டும் இல்லாமல் தெற்கு பகுதிகளில் என்னென்ன ஆடுகள் காணப்படுகிறதுன்னா, டெக்கானின்றது, இது எங்கன்னா மகாராஷ்டிரா, ஆந்திரா, அப்புறம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் இது காணப்படுது.

அப்புறம் இந்த பெல்லாரின்றது வந்து நம்ம பெல்லாரின்ற ஊர், அதாவது கர்நாடகத்திலேருந்து இருக்குது. இது வந்து ரோம வகையை சார்ந்தது. நெல்லூர் ஆடு, இது வந்து நெல்லூர்னாவே தெரியும் நமக்கு, ஆந்திராலேருந்து வந்திருக்கு இந்த நாடு. இந்த ஆடு தான் நம்ம இந்த ஆந்திராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பகுதியில் எல்லாம் இந்த பக்ரீத் பண்டிகைக்காக நம்ம வந்து நெல்லூர் ஆடுகளுக்கு இன்னொரு பேர் பக்ரீத் ஆடுகள். இதில் வந்து ரெண்டு வகையான ஆடுகள் இருக்குது. ஒன்று வந்து பல்லா வகை ஆடுகள்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து ஜோடிப்பு வகையான ஆடுகள், அதாவது ஜோடிம்புன்னு சொல்லுவாங்க. இன்னொரு மூணாவது வகையான ஆடுகள் வந்து டோரா வகையின. டோரா ஆடுகள்னாவே ஃபுல்லாவே எல்லாமே பழுப்பு நிறத்திலே இருக்கும். இந்த மூணு வகையான ஆடுகளுமே நெல்லூர் ஆடுகள் தான். ஏன் இந்த ஆடுகள் இவ்வளவு பிரயோஜனம்? அதிக உடல் எடையை கொடுக்கக்கூடியது, அது மட்டும் இல்லாம இறைச்சி வந்து மிகவும் சுவையாக இருக்கும். அதனால இது வந்து தமிழ்நாட்டில் நம்ம வந்து எந்தெந்த பகுதியில் வளர்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேலூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர் அந்த மாதிரி பகுதிகளில் இந்த ஆடுகளை வந்து ரொம்ப பிரபலமாக வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொட்டில் முறையில் நம்ம ஆடுகளை வளர்க்கலான்றது இப்போ பிரபலமாகிட்டு வருது. அந்த கொட்டில் முறையில் வளர்க்குவதற்கு மிகச்சிறந்த ஆடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லூர் இன ஆடுகள். அப்புறம் மாண்டியான்றது வந்து கர்நாடகத்தில் இருக்குது. அதே போல் ஹாசன் இன ஆடுகள் வந்து இருக்கிறது. கெங்கூரி ஆடுகள் எல்லாம் கர்நாடகாவில் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டு இனங்களுக்கு வருவோம். தமிழ்நாட்டு இனங்கள் மொத்தம் வந்து 10 வகையான செம்மறியாட்டு இனங்கள் இருக்கிறது. அதில் 8 வந்து வரையறுக்கப்பட்ட இனங்கள், 2 வரையறுக்கப்படாத இனங்கள் அப்படின்னு இருக்குது. இது என்னென்ன இனங்கள்னா, இப்போ நீலகிரி நமக்கு தெரியும், நீலகிரினா ஊட்டி, ஊட்டியில் இருக்கக்கூடிய ஆடுகள் நீலகிரி ஆடு. அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய குறும்பாடு, மேச்சேரியில் இருக்கக்கூடிய மேச்சேரி ஆடுகள், சென்னை சிவப்பு ஆடு, திருச்சி கருப்பு ஆடு, ராமநாதபுரம் வெள்ளை, கீழக்கரிசல், அப்புறம் வேம்பூர் கச்சை கட்டி கருப்பு, செவ்வாடு, இது எல்லாமே தமிழ்நாட்டு இனங்கள். இந்த நீலகிரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது வந்து எதுக்காக வளர்க்குறோம் அப்படின்னாவே கம்பளிக்காக தான் இது பெரும்பாலும் நம்ம வளர்க்குறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதில் வந்து குட்டி போடும் திறன் வந்து இந்த நீலகிரி ஆட்டுக்கு அதிகம். அதில் வந்து 20% ஆடுகள் வந்து 2 குட்டிகளை போடக்கூடிய திறன் பெற்ற, பொதுவாக செம்மறி ஆடுன்னா 1 குட்டின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த நீலகிரி ஆட்டில் மட்டும் ஒரு 20% ஆடுகள் வந்து 2 குட்டிகளை போடக்கூடிய திறனை வந்து கொண்டுள்ளது. இது வந்து ஃபைன் உல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, மிக மிருதுவான கம்பளத்திற்காக நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய ஆடுகள் தான் இந்த நீலகிரி ஆடுகள். ஒரு ஆடுலேருந்து 1 வருஷத்துக்கு எவ்வளோ வந்து அந்த மிருதுவான கம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் ஒரு பண்ணை வந்து இருக்குது. இது வந்து ஊட்டியில் இருக்கக்கூடிய நீலகிரியில் இருக்கக்கூடிய சாண்டி நெல்லான்ற இடத்துல அமைந்துள்ளது. அதே போல் ரெண்டாவது இனம் வந்து பார்த்தோம்னா கோயம்புத்தூர், இது குறும்பாடுன்னு சொல்லுவாங்க. குறும்பை ஆடு, குறும்பாடு, சூலூர் ஆடு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது வந்து கோயம்புத்தூர் பகுதியிலையும் பழனி, திண்டுக்கல் அந்த மாதிரி பகுதிகளில் இது அதிகமாக கிடைக்குது. இது வந்து வெண்ணிற ஆடு தான். முகம் காது கழுத்து பகுதிகள் மட்டும் கருப்பு நிறத்தில் இருக்கும். இது வந்து கிடா ஆடுகளில் வந்து 40% ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும். இது கிடா ஆடுகளுக்கு, மற்ற ஆடுகளுக்கு வந்து இருக்காது. இதனோட ரோமமும் கம்பளி செய்ய நமக்கு வந்து பயன்படுது. இது வந்து விருப்பு கம்பள ரோமம் செய்வதற்கு, இது வந்து உற்பத்தி செய்வதற்கு இது பயன்படுகிறது. அடுத்தது சேலம் மாவட்டம், மேச்சேரி, கொளத்தூர், நங்கவல்லி, ஓமலூர், தாரமங்கலம் அந்த பகுதிகளிலையும், ஈரோடு மாவட்டத்தில் பவானி, பெருந்துறை, ஊத்துக்குழி, காங்கேயம், சென்னிமலை, வெள்ளைக்கோயில் அந்த மாதிரி பகுதிகளிலையும், தர்மபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மொரப்பூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், தர்மபுரி அந்த இடத்துகள்லையும், நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மேச்சேரி ஆடுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. இந்த இதில் வந்து இளம் பருப்பு நிலம் கொண்டது. இது வெள்ளை நிற திட்டுக்கள் அங்கங்கே இருக்கும். இது முன்னேற்றி கொஞ்சம் புடைத்து காணப்போம். இந்த ஆடுகளுக்கு கழுத்தில் 2 மணிகள் வந்து இருக்கும். வால் வந்து ரொம்ப சின்னதாக குட்டையாக வந்து இருக்கும். இவன் வந்து ரோமம் வந்து சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும், உடலோடு இது வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். இது மேச்சேரி ஆடுகள் வந்து என்னென்னா, குட்டிகள் வந்து அதிக எடையுடன் பிறக்கக்கூடிய குட்டிகள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மேச்சேரி ஆட்டினுடைய குட்டிகள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடுக்கான ஆராய்ச்சி நிலையமானது நமது மேச்சேரி என்ற ஊரில் நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி நிலையமானது அமைந்துள்ளது. அடுத்தது சென்னை சிவப்பு. இது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர்,
திருவண்ணாமலை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இது காணப்படுகிறது. இது பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதில் வந்து வெண்ணிற புள்ளிகள் வந்து சில இடங்களில் காணப்படலாம். இதில் கழுத்தில் இதுலேயும் ரெண்டு மணிகள் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். நீண்ட காதுகள் வந்து இருக்கும். இது காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் இருக்குது. அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்தில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பண்ணையான கால்நடை ஆராய்ச்சி நிலையத்திலும் இந்த இவ்விதமான ஆடுகள் வந்து வளர்க்கப்படுகிறது.

திருச்சி கருப்பு. இது திருச்சி கருப்புன்றது திருச்சி கருங்குறும்பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன கால் வந்து இருக்கும், இது குட்டையான வால், கால் மட்டும் கிடையாது வாலும் குட்டையாக வந்து இருக்கும். இது வந்து கருப்பு நிறத்தில் இருக்கும். கம்பளை வகையை சார்ந்தது இது. இது ஒரு வருஷத்துக்கு வந்து 1/2 கிலோ ரோமம் வந்து இது வந்து கிடைக்கும். இது வந்து 26 கிலோ கிடா ஆடுகளும், பெட்டை ஆடுகள் வந்து சராசரியாக ஒரு 19 கிலோ உடல் எடையுடன் இது வந்து இருக்கும். அடுத்தது ராமநாதபுரம் வெள்ளை. இது ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் இது வந்து இருக்கும். இது வந்து கருப்பு நிறத்தில் வந்து இருக்கும். கண்ணு மற்றும் வாலை சுற்றி வளையமாக நமக்கு வந்து தோணும் இது. அதே போல இதில் வந்து மூக்கு வந்து மேல் நோக்கி முன்னோக்கி, ரோமன் மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மூக்கு இந்த ராமநாதபுரம் வெள்ளைக்கு வந்து இருக்கும். இது வந்து கொஞ்சம் உயரமான எடையை கூடிய இது ராமநாதபுரம் வெள்ளை ஆடுகள் வந்து இருக்கும். அதே போல கீழே கரிசல் அப்படின்றது கருவை, கீழ்குருவை, ராமநாடு கருவை, கரிசல், அடிக்கரிசல் அப்படின்ற மாதிரியான பெயர்களை இதை வந்து குறிப்பிடுவாங்க. இது வந்து ராமநாதபுரம், மதுரை, தஞ்சாவூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகிறது. இது வந்து அடிவயிற்றில் கருப்பு நிறம் இருக்கிறதுனால இதுக்கு பேர் கீழக்கரிசல் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இந்த ஆடுகளை குறிப்பாக இந்த நீல நாக்கு நோய் எல்லாம் இதில் இந்த ஆடுகளை தாக்காது. இது இந்த கிடா ஆடுகள் வந்து திருகிய கொம்புகள் வந்து இருக்கும். கிடா ஆடுகள் சராசரியாக 30 கிலோவும், பெட்டை ஆடுகள் 21 கிலோவும் இருக்கும். அடுத்தது வேம்பூர். இது வந்து கரந்தை அப்படின்ற பெயரால் அழைக்கப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இது ரொம்ப பிரபலமாக இருக்குது. அதுக்கடுத்தது விருதுநகர் மாவட்டத்துலேயும் இது வந்து இருக்குது. அதுக்கடுத்தது கச்சை கட்டி கருப்பு. இது கச்சை கட்டி கருப்புன்றது வந்து சட்டை ஆடுகள்னு நம்ம அழைக்கிறோம். இது மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சை கட்டி என்ற ஊரில் இந்த இடம் இருக்கிறதுனால இந்த இனம் வர்றதுனால இது பேர் வந்து கச்சை கட்டி கருப்பு. இந்த ஆடுகளுக்கு காதுகளை இருக்காது. இந்த பெட்டை ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் இருக்காது. கிடா ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இருக்கும். இது வந்து ஒரு 5-10% பெட்டை ஆடுகளுக்கு வந்து கொம்புகள் வந்து, பெட்டை ஆடுகளுக்கு கூட கொம்புகள் வந்து இருக்குது, ஒரு 10%, அவ்வளோதான். இது வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம். இந்த கச்சை கட்டி ஆடுகள் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா, குறிப்பாக அந்த சண்டை விடுறதுக்கு, கிடா சண்டைக்காக நமக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆடு. செவ்வாடுன்றது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடியது. இது செவ்வாடுனாவே இளம் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடு. இது வந்து என்னென்னா, கிடா ஆடுகள் 26 கிலோவும், பெட்டை ஆடுகள் 21 கிலோவும் இருக்கும். இந்த ஆடுகள் வந்து அதிகமாக வந்து இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்குறோம். கிழக்கு பகுதியில் காணப்படக்கூடிய, அதாவது கிழக்கிந்தியாவில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் சோட்டா நாக்பூரி இருக்கு, சஹாபாடி இருக்கு, பலங்கீர் இருக்கு, கஞ்சம், டிபேத்தான், போன்பலா, கரோல் அந்த மாதிரி இருக்கு. இந்த கரோல்ன்ற ஆடுகள் வந்து இந்தியாவிலே குறிப்பாக மிக மிக பிரபலமான ஆடு எதுன்னா இந்த கரோல் ஷீப். இந்த கரோல் ஆடு வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள சந்தர்பன் வளைகுடா பகுதியில் அதிகமாக காணப்படுகிறது. இதுக்கு பேடான்னு பேர், இன்னொன்று மேடான்னு கூப்பிடுவாங்க. இதில் வந்து என்னென்னா 97% பெட்டை ஆடுகளுக்கு கொம்புகள் வந்து இதில் இருக்காது. காதுகள் ரொம்ப சின்னதாக இது வந்து காணப்படும். இதில் மிகவும் முக்கியமான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20% ஆடுகள் 3 குட்டிகளை போடும். நிறைய ஆராய்ச்சிகள் இந்த கரோலில் செம்மறி ஆட்டில் தான் பண்ணியிருக்காங்க. மேலும் இவை வந்து மிகுந்த நோய் எதிர்ப்பு திறன் கொண்ட ஆடுகளாக இருக்கிறதுனால இதற்கு மக்களிடையே, பண்ணையாளர்களிடையே பெரும்பான்மையான வரவேற்பு இருக்கிறது. இது இந்தியாவில் உள்ள ஆடுகளிலேயே மிக மிக சிறந்த செம்மறி ஆட்டு இனமாக கருதப்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்ன கலப்பின ஆடுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சாண்டினோ இனன்றது நீலகிரியில் நம்மளோட ஆராய்ச்சி நிலையம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நீலகிரி சிந்தட்டிக் அப்படின்ற சொல்லக்கூடிய சாண்டினோ இனம் வந்து நமக்கு வந்து உற்பத்தி செய்கிறோம். இது வந்து கம்பளிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம், இறைச்சிக்காகவும் நம்ம வந்து வளர்க்கலாம். அதே போல் நீலகிரியும் டார்செட்டும் சேர்ந்து உருவாக்கிய நீலகிரி டார்செட் கலப்பினம், அதுவும் நம்ம வந்து ஊட்டி ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்கும். அதுக்கு காட்டுப்பாக்கம் சிவப்புன்றது வந்து நம்ம காட்டுப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையத்தில் நமக்கு வந்து கிடைக்கிறது. இந்த 3 வகையான கலப்பின ஆடுகள் நமது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய ஆடுகள். ஆக மொத்தம் ஒரு பண்ணையாளர் நமக்கு வந்து இறைச்சிக்காக நம்ம செம்மறி ஆடுகளை வளர்க்கணும்னா, சென்னை சிவப்பு நம்ம நீங்கள் வளர்க்கலாம், ராமநாதபுரம் வெள்ளை அது நீங்கள் வளர்க்கலாம், அப்புறம் மேச்சேரி ஆடுகளை வளர்க்கலாம், வெம்பூர் ஆடுகளை வளர்க்கலாம், செவ்வாடுகளை வளர்க்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இறைச்சிகளை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்த நிலையில் நம்ம எது வளர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீலகிரி, அதுக்கடுத்தது செவ்வாடு, அப்புறம் கோயம்புத்தூர் குறும்பை, கீழக்கரிசல் அந்த மாதிரி ஆடுகளையும் நம்ம வளர்க்கலாம். நம்ம வந்து எல்லா பர்பஸுக்கும், அனைத்து விதமான உபயோகத்துக்கும் நம்ம ஆடுகளை வளர்க்கணும் அப்படின்னு பார்க்க போனால், நமக்கு அதில் வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது எதுன்னா, இந்த மேச்சேரியும் அப்புறம் வந்து இந்த செவ்வாடு, இந்த ராமநாதபுரம் வெள்ளை, இந்த ஆடுகளை நம்ம வந்து எல்லா விதமான உபய

0: முன்னேற்றத்திற்காகவும் பண்ணையாளர்கள் தேர்ந்தெடுத்து வளர்த்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
1: என்ன பட்டக்கா, செம்மறி ஆட்டு இனங்களும் அவற்றின் உற்பத்தி பண்புகளும் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி கோழியின அறிவியல் துறை பேராசிரியர் முனைவர் கே பிரேமவல்லி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: முத்தழகு, செம்மறியாடு வளர்ப்ப தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இவங்க சொன்ன தகவல்கள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்.
1: ஆமாக்கா, எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் இருக்கு, குறிப்பா தமிழ்நாட்டில் எந்தெந்த வகை செம்மறி ஆட்டினங்கள் வளர்க்குறாங்க, அதோட பண்புகள் பத்தியும் தெளிவா சொன்னாங்க.
2: ஆமா, இறைச்சிக்காக, கம்பளிக்காக, பாலுக்காக எந்தெந்த வகை செம்மறி ஆட்டை தேர்ந்தெடுத்து வளர்த்தா லாபம் பார்க்கலாம்னு புரிய வச்சுட்டாங்களே.
1: அப்புறம் என்ன பட்டக்கா, இந்த தகவல்களை உங்க தம்பி கிட்ட எடுத்து சொல்லுங்க. செம்மறியாடு வளர்ப்பு நிச்சயம் லாபம் தரக்கூடியதான்னு.
2: கண்டிப்பா முத்தழகு, நிச்சயம் சொல்லிடுறேன்.

0: அடுத்து வருவது வேளாண் செய்திகள்.
1: எள்ளில் பூவிதழ் நோய் கட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் எள் பயிர் விழுப்புரம், தஞ்சாவூர், ஈரோடு, கரூர், கடலூர், சேலம், திருவண்ணாமலை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் கார்த்திகை பட்டம், மாசி பட்டம் மற்றும் சித்திரை பட்டத்தில் விவசாயிகள் எள்ளை பயிரிட்டு பயனடைகின்றனர். எள்ளில் வேரழுகல் நோய், சாம்பல் நோய், கருகல் மற்றும் இலைப்புள்ளி நோய், பூவிதழ் நோய் அல்லது பூவிழை நோய் உண்டாகி பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. இவற்றில் பூக்கள் அனைத்தும் இலைகளாக மாற்றமடைந்து மலட்டு தன்மையை உண்டாக்கி முடிவில் எள் விதைகள் உருவாகாமல் முழுவதுமாக இலைகளாகவே காட்சி அளிக்கக்கூடிய பூவிதழ் நோய் தமிழ்நாட்டில் எள் பயிரிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் மிக அதிக அளவில் பாதிப்பை உண்டாக்குகின்றன. இந்நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரி பாக்டீரியாவுடன் தொடர்புடைய கேண்டிடஸ் ஃபைட்டோபிளாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்நோய் பாதிக்கப்பட்ட செடியின் பூக்கள் பச்சை இலைகளாக மாறி சிறியதாக காணப்படும். இலைகள் சிறுத்தும் பூக்கள் உருமாற்றம் அடைந்தும் மலட்டுத்தன்மை உடைய பூக்களாக காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட மகரந்தம்

0: அனைத்தும் பச்சையாக காணப்படும். கணு மற்றும் கணிவிடை பகுதியின் அளவுகள் குறைந்து நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் ஒரு புதர் போன்று தோற்றமளிக்கும். எள் செடியின் வெள்ளை நிற பூக்கள் பச்சை நிறமாக மாறி காணப்படும். எள் செடியின் பூ மொட்டு வீங்கி உருமாற்றம் அடைந்து காணப்படும். நோய் பாதிக்கப்பட்ட செடியில் எள் விதைகள் முதிர்ச்சி அடைவதற்கு முன்னரே காய்களில் விரிசல் உண்டாகும். இந்நோய் பூ பூக்கும் முன்னரே செடியை பாதித்தால் அனைத்து பூக்களுமே இலைகளாக உருமாற்றமடைந்து காட்சியளிக்கும். ஒரு சில அரிதான தருணங்களில் நோய் பாதிக்கப்பட்ட செடிகளில் உள்ள விதைகள் அறுவடைக்கு முன்னரே முளைக்க ஆரம்பித்துவிடும். இந்நோயை தத்து பூச்சிகள் அதிக அளவில் பரப்பும். இந்த பூச்சிகள் இலைகளில் பச்சையத்தை உறிஞ்சி இலைகளை முழுவதுமாக பழுப்பு நிறமாக மாற்றிவிடும். இலைகள் நுனிப்பகுதி சுருண்டு காணப்படும். இதற்கான ஒருங்கிணைந்த நோய் கட்டுப்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம். வேப்ப எண்ணெயை 1 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் நோயை பரப்பக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்த முடியும். மிதைல் டெமட்டான் அல்லது குயின்லாஃபாஸ் என்ற பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை பரப்பக்கூடிய தத்து பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். நோய் பாதிக்கப்பட்ட செடிகள் வயலில் தென்பட்டால் அவற்றை முழுவதுமாக அகற்றிவிடுவது நல்லது. எள் செடியுடன் ஊடுபயிராக துவரையை பயிரிடுவதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்தலாம். டெட்ராசைக்ளின் என்ற மருந்தை 10 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் கலந்து தெளிப்பதன் மூலம் இந்நோயை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இந்த மருந்து தெளிக்கப்பட்ட இடங்களில் 25 நாட்களுக்கு பிறகு இந்நோயின் அறிகுறிகள் மறுபடியும் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பட்சத்தில் மறுபடியும் இந்த மருந்தை மாதத்திற்கு 1 முறை தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைச்சிடுவோம், நித்தம் உழைப்பால் இள மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமூக

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக் கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது

0: நாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவிகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேகா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறைச் செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன் வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 8:05:40 ஆகாஷ்வாணி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் அடுத்து தொடர்வது திரைகானம். முதல் பாடல் மாணிக்கம் படத்திலிருந்து பாடியிருப்பவர் பவதாரிணி.

0: வானொலிக்கு 90. திரைப்பட மற்றும் நாடக கலைஞர் நித்யா ரவீந்தர் அவர்கள்.
1: வணக்கம், நான் உங்க நித்யா ரவீந்தர் பேசுறேன். வானொலி அப்படிங்கிறது வந்து நாங்கெல்லாம் வளர்ந்த காலத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது. இன்னைக்கு வந்து எவ்வளவுதான் டெக்னாலஜி டெவலப் ஆகி புதுசு புதுசா பல விஷயங்கள் வந்தாலும், வானொலியில ஒரு கதை கேட்கிற மாதிரி, நாடகம் கேட்கிற மாதிரி, பாடல்கள் கேட்கிற மாதிரி, அதுல இருந்த ஒரு ஒரு ஈடுபாடு, அதுல இருந்த ஒரு சந்தோஷம் இப்ப இல்ல. ஆக்சுவலி வானொலியில வந்து பாப்பா மலர்னு குழந்தைகளை வச்சு ஒரு ப்ரோக்ராம் வரும், கூத்தபிரான் சார் பண்ணுவார், அதுக்கெல்லாம் நான் வந்து குழந்தையா இருந்தப்போ நிறைய பண்ணிருக்கேன். வானொலி நாடகங்களும் போய் நான் வந்து குரல் கொடுத்துருக்கேன். வானொலி வந்து எப்படின்னாங்க, எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, நம்ம வீட்டுல நம்ம வச்சு கேட்கறத விட யாரோ எங்கேயோ வச்சு கேட்கற வானொலியிலேந்து அந்த காற்று அலைகளோட வர பாட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அவ்வளவு சுகமா இருக்கும். எனக்கு ரொம்ப லைஃப்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் அது. வானொலியை பொறுத்த வரைக்கும் தமிழ் செய்தியா இருக்கட்டும், செய்தியாளர்கள் பாத்தீங்கன்னா இப்படிதான் செய்தி படிக்கணும் அப்படிங்கறதுக்கு வானொலியில செய்தி கேட்கும் போது நமக்கு தெரியும். திறமையான பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து வானொலி நாடகங்கள் பண்றாங்க. இந்த மாதிரி வானொலி வந்து பல விதமா நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒன்றி போயிருக்கு. வானொலி மக்கள் மனசுல எப்பவுமே இடம்பெற்று இருக்கும், இருக்கணும்ங்கிறது என்னோட ஆசை. நன்றி.
2: சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸ் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பது திரைகானம் நிகழ்ச்சி. அடுத்த பாடல் ஆனந்தம் படத்திலிருந்து பாடியிருப்போர் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.
1: திரைகானத்தில் அடுத்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சுஜாதா இவர்கள் பாடியது படம் நேசிக்கிறேன்.

சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
0: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் தொடர்ந்து பவர் பாண்டி படத்திற்காக ஒலிப்பது ஸ்வேதா மோகன் குரல்.

0: வானொலிக்கு 90. நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்

அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: ஒலி தந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைகானம் நிகழ்ச்சி.
1: இன்னைக்கு செம்ம வேலை, ஷோல்டர் நெக்கு கையின்னு பாட்டு பாட்டா வலிக்குது. இவ்வளவு வர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.

0: அடுத்து ஒலிக்கும் பாடல் மனதில் உறுதி வேண்டும் படத்திற்காக.
1: மனதில் உறுதி வேண்டும், வார்த்தையிலே தெளிவும் வே.
0: ஒலிக்கும் குரல் கே ஜெயசுதாஸ்.

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை,
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: திரைக்காலத்தின் நிறைவாக டி கே எஸ் கலைவாணன் எஸ் ஜானகி இணைந்து பாடியது படம் கர்ஜனை.

0: இதுவரை திரைகாணும் ஒலிவில் அவரை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் 9:30. ஆகாஷ்வாணி தொடரும் நிகழ்ச்சி.
1: உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்து உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: மேடம், உளவியல் துறைக்கு சிக்மண்ட் ஃப்ராய்டு பங்களிப்பு என்ன?
3: உளவியலை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு முறைகளா வெவ்வேறு ஸ்கூல்ஸா சொல்லுவாங்க. ஒன்னு வந்து இன்ட்ராசெப்டிவ் மெத்தட்ம்பாங்க, பிஹேவியர்ம்பாங்க. இப்ப சைக்கோ அனாலிசிஸ் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, மைண்டுங்கிறதே ஒரு ரிப்ரெஸ்டு தாட். நம்ம ஒரு ஒரு விஷயங்களையும் சின்ன பிள்ளையிலேருந்து நம்ம வந்து சப்ரஸ் பண்ணியிருப்போம். அந்த விஷயங்கள் எல்லாமே தான் அவனோட பர்சனாலிட்டிக்கு அவனோட ஆளுமைக்கு மிக முக்கியமா காரணமா இருக்கு. இந்த ப்ரீ கான்சியஸ் அன்கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ்ங்கிறார். ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து நடந்துக்கிறதுக்கு இட்டு, ஈகோ, சூப்பர் ஈகோ, இது மாதிரி மூணு விஷயங்கள் ரொம்ப ரோல் பிளே பண்ணுது. சைல்ட் ஈகோ, அடல்ட் ஈகோ அண்ட் மாரல் ஈகோ. ஒரு விஷயத்தை நம்ம செய்யறோம்னா இது செய்யக்கூடாதுன்னு ஒரு ஈகோ சொல்லுது, இதை செஞ்சா வேணும்னு ஒன்று சொல்லுது, இது வேண்டான்னு ஒன்று சொல்லுது. இதுல தான் கான்ஃபிளிக்ட்ங்கிறத வருது. இது மாதிரி மனதை பத்தி உள்ள இருக்கக்கூடிய எண்ணங்களை பத்தியும், இந்த எண்ணம் எப்படி ஒரு கனவா வருது, இந்த எண்ணம் எப்படி ஒரு கான்ஃபிளிக்டா வருது, இந்த எண்ணம் எப்படி வாழ்க்கையில பிறழ்வு நிலைக்கு வருது. ஸோ இன்டர்னல் அனாலிசிஸ் ஆஃப் தர் மைண்டு தான் சைக்கோ அனாலிசிஸ்ங்கிறாங்க. நிறைய விஷயங்கள், டிஃபென்ஸ் மெக்கானிசம், எப்படி நமக்கு வந்து பாடிக்கு வந்து நம்ம ஒரு நம்ம வந்து இப்போ பாடியில் ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து அதுவாக ஆக்டிவேட் பண்ணி ஒரு சின்ன வூண்ட் ஆயிடுச்சுன்னா அதுவே வந்து நம்ம WBC ஒர்க் பண்ணி அதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுதோ, அதே மாதிரி மைண்டில் இருக்கக்கூடிய அன்பிளசன்ட் ஈவெண்ட்டையும் அதுவே ரெக்டிஃபை பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளாக டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது ஆஃபீஸ் ரொம்ப பிரஷரா இருக்கு, சோ அவன் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கு, அவனோட இம்பல்சிவ் எல்லாமே சப்ரஸ் பண்ணிக்கிட்டே வரான். நேரா வீட்டுக்கு போனோம்னா அந்த கோபத்தை வந்து டிஸ்பிளேஸ்டு ஆங்கரா வெளியில வந்து யாருக்கிட்ட, இப்ப பாஸ் கிட்ட கோவம் காமிக்க முடியாது, ஆனா என் குழந்தைக்கு கோவத்தை காமிக்கலாம். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். இது மாதிரி நிறைய டினைல், ரிக்ரெஷன், ரிப்ரெஷன், ரியாக்ஷன் ஃபார்மேஷன், இது மாதிரி நிறைய, இட்ஸ் அ வாஸ்ட் ஃபீல்டு வந்து சைக்கோ அனாலிசிஸ். இட்ஸ் பை சிக்மண்ட் ஃப்ராய்ட்.
2: மேடம், அவர் எழுதின புத்தகம் சைக்கோபேத்தாலஜி ஆஃப் எவரிடே லைஃப், இதை பத்தி சொல்ல முடியுமா?
3: சிக்மண்ட் ஃப்ராய்டு எழுதின சைக்கோபேத் ஆஃப் எவரிடே லைஃப் அப்படிங்கிற புக் வந்து அன்கான்சியஸ் தாட்டு தான் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை டெய்லி நம்ம நடத்தக்குள்ளேயே பேரலாக மைண்டு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்குமா. இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கவே இல்லை, அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, ஏன்னா அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டுக்கு நம்ம ஒரு விஷயம் நடந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயங்கள் உள்ளே போகும். அந்த விஷயங்கள் எல்லாமே அன்கான்ஷியஸ் மைண்டில் அது வந்து உள்ளே

0: போய் செட்டில் ஆயிடும். அந்த விஷயங்களை பத்தி அவர் எப்படி சொல்றாருன்னா, ஸ்லிப் ஆஃப் த டங் ஃபினோமினாங்கிறாரு, இல்லைன்னா ஃபர்கட்ஃபுல், எனக்கு வந்து நம்ம இட்ஸ் கான்சியஸ் ஃபர்கட்ஃபுல்னஸ்ங்கிறாரு, நம்ம வந்து ரொம்ப தெளிவாவே எனக்கு வேண்டாம்னு நம்ம மறந்துட்டோம் அப்படிங்கிறாரு. ஸ்லிப் ஆஃப் த டங் ஃபினோமினானா நமக்கு தெரியாம டக்குன்னு வெளியில வருது. இதெல்லாம் பத்தி அவர் வந்து இந்த சைக்கோபாத் ஆஃப் எவரிடே லைஃப்ங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. இதுல என்னன்னா, ஃபர்கட்ஃபுல் கான்சியஸ் ஃபர்கட்ஃபுல்ங்கிறது எப்படின்னா, இப்ப நம்ம படிக்கிற பசங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு தெளிவா அது எல்லாமே ஞாபகம் இருக்கும், ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா அதே வந்து அவங்களுக்கு ரிமைனிங் வர்றது வந்து சண்டே நைட்டு 10 மணிக்கு, ஐயோ நான் இதை மறந்துட்டேனே. அப்ப இந்த கண்டிஷனல் பேஸ்டு லேர்னிங், ஒரு விஷயத்த போட்டு ஒருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணக்குள்ள எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினைக்கக்குள்ள அந்த தாட் உள்ள போய் பதிஞ்சிரும், அதுவே வந்து நமக்கு ஞாபகம் மறதிக்கு காரணமா இருக்கும். ஆனா அது வந்து மண்டே போனா கேட்பாங்க அப்படிங்கக்குள்ள அது ஞாபகம் வரும். ஆனா மத்த நேரம் எல்லாமே இந்த ஃபோக்கஸ்டா பர்பஸ்ஃபுல்லா நம்ம வந்து மறந்துடுவோம், நமக்குமே ஞாபகம் இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. இதை பத்தி எல்லாம் அவர் நிறைய இதுல பேசிருக்காரு, இந்த சைக்கோபாத் ஆஃப் எவரிடே. சோ ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள், பெத்தாலஜி அப்படின்னா ஃபேக்டர்ஸ், சைக்கோனா மைண்ட், மனதோட காரணங்களுக்கு ஒவ்வொரு நாளோட சின்ன சின்ன செயல்களும் காரணமா இருக்குங்கிறது தான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அந்த புக்ல பேசிருக்காரு.
1: மேடம், அவர் எழுதின இன்னொரு புக் இன்டர்பிரேஷன் ஆஃப் ட்ரீம்ஸ், உளவியல் துறைக்கு வெளியிருக்கணும்னு புக் பத்தி தெரிஞ்சிருக்கோம். இந்த புக் என்ன சொல்லுது?
0: இது வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டோட கனவுகளின் விளக்கம் அப்படிங்கிற புக் வந்து நிறைய கேள்விகளை வந்து உருவாக்குனது, நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண, ஓ இதுதான் காரணமா இருக்குமோ, ஒரு மனிதனுடைய செயல்பாடுக்கு இது காரணமா இருக்குமோ அப்படிங்கிற தாட்டை உருவாக்குற அளவுக்கு உள்ள புக் இது. இது வந்து ரெண்டு விஷயங்களும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டா, அவனுக்கு கனவுல வரக்கூடிய விஷயங்கள் அவனோட டிசையர்னால வந்ததா இல்ல அவனோட கான்ஃபிளிக்ட்னால வந்ததா. இப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசை எனக்கு நடத்தல அப்படின்னா அந்த ஆசையை நான் என்ன பண்ணுவேன், இன்வேரியபிளா நான் புதைச்சிடுவேன், உள்ள புதைச்சிடுவேன், எனக்கு அது நடக்கலங்கிறது தெரியுது. இல்ல எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் வருது, எனக்கு உராய்வு வருது ஒரு விஷயத்தோட, என்னாலேயே ஏத்துக்க முடியல, இல்ல என்னாலோட மத்தவங்களோட ஏத்துக்க முடியல. இதான் சொல்றாங்க இன்ட்ரா பர்சனல் கான்ஃபிளிக்ட், இன்ட்ரா பர்சனல் கான்ஃபிளிக்ட், நான் ஒருத்தவங்களோட செய்யறக்குள்ள எனக்கு பிரச்சனைகள் வருது, இல்ல எனக்கே என்னோட எண்ணங்கள்லயே உராய்வு வருது. சோ இந்த எல்லா உராய்வு, இந்த கான்ஃபிளிக்ட் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு சின்ன சின்ன கான்ஃபிளிக்டையும் நான் உள்ள போட்டு அழுத்த ஆரம்பிச்சிருவேன். சோ இது எல்லாமே சப்ரஸ் ஆயிக்குள்ள, இப்படி எண்ணங்களின் கழிவே கனவு அப்படிங்கறத ஃப்ராய்ட் சொல்றாரு. அப்ப எண்ணங்கள் எது மூலமா கழிவு, இப்ப வேர்க்குது உடம்புல இருக்கிற அழுக்கெல்லாம் வேர்வை மூலமாவோ இல்ல அதர் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் மூலமா வர மாதிரியே எண்ணங்கள்ல இருக்கிற, மனசுல இருக்கிற கழிவு எல்லாம், தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கனவு மூலமா வெளியில வரும் அப்படிங்கறதான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்றாரு. அது வந்து நம்ம மேக்சிமம் அது வந்து கான்ஃபிளிக் மூலமாவும் இந்த டிசையர் மூலமாவும் வருது. இப்ப நான் ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப பயந்துகிட்டே இருக்கேன், நான் நினைக்கவே இல்ல ஒரு பாம்பு என்ன சுத்திட்டு வர மாதிரி இருக்கு, இல்ல பெட்ல இருந்து நான் கீழே விழுற மாதிரி டக்குன்னு கனவு கண்டு ஏஞ்சேன், இதெல்லாம் வச்சு அவர் இன்டர்பிரேட் பண்றாரு, இதனாலதான் இது வருது. விழிப்பு நிலையில இருக்கிறது ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது, அதை வந்து ஈகோன்னு அவர் சொல்றாரு. இன்னும் ரெண்டு ஃபேக்டர் இருக்குங்கிறாரு, என்னன்னா கான்சியஸ்னஸ், கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ். என்னன்னா நமக்கு வந்து விழிப்பு நிலைக்கு ஆப்போசிட்டா ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டாம், அதாவது இட் இஸ் ரிப்ரஸ்டு ஆர் ஃபர்கட்டன் மெமரி, ஒரு விஷயத்தை வந்து வேண்டாம் இல்ல மறக்கப்படக்கூடிய ஞாபகங்கள், இந்த ஞாபகம் எனக்கு வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, பர்சனல் அன்கான்சியஸ்னஸ், அதே ஒரு விஷயமா சொல்றாரு. கலெக்டிவ் அன்கான்சியஸ் சொல்றாரு. கலெக்டிவ் அன்கான்சியஸ் என்னன்னா, இப்ப என்ன ஒருத்தர் திடீர்னு பயங்கர மோசமா திட்டாரு, அவர் என்ன திட்டினாருங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியல, அதை நான் வந்து அப்படியே உள்ள போட்டு அழுத்திறேன், அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா அது எனக்கு உள்ள போய் உட்காருது. சோ இதே மாதிரி ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் எனக்கு நடக்குது, இது எல்லாமே நான் ஒரு விஷயத்த வேண்டாம் நினைச்சு உள்ள அழுத்துறது பர்சனல் அன்கான்சியஸ்னாவும், வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ள போறது வந்து கலெக்டிவ் அன்கான்சியஸ் ஆகும், விழிப்பு நிலைய ஈகோவாவும். அவரோட ஸ்ட்ரக்சரே இப்படிதான் அனாலிட்டிக்கல், வந்து இது எல்லாமே தான் மைண்டுக்கு ரோல் பிளே பண்ணுதுங்கிறாரு. இவர் வந்து ஆர்கிடெக்ட்ஸ்னு, ஆர்கிடெக்ட் அப்படிங்கறது அனிமா அனிமஸ், இப்ப ஒரு ஆண் கிட்ட பெண் சார்ந்த மனநிலை இருக்கு, ஒரு பெண் கிட்ட ஆண் சார்ந்த மனநிலை இருக்கு, இதெல்லாம் இது எல்லாமே இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ்க்கு ரோல் பிளே பண்ணுது. இது மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து யூங் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அனிமா அனிமஸா இருக்கட்டும், கலெக்டிவ் அன்கான்சியஸா இருக்கட்டும், ஈகோ, இது எல்லாமே வந்து இது எல்லாமே கனெக்ட் ஆகி தான் அவனுக்கு வந்து ஒரு கோல் ஆஃப் த லைஃப், வாழ்க்கைக்கு வந்து இதுதான் எய்ம், நான் இதை நோக்கி தான் போறேன் அப்படிங்கிற பாத்தையும் வழிமுறையையும் டைரக்ஷனையும் கொடுக்குது அப்படிங்கிறது தான் யூங்கோட பெர்ஸ்பெக்டிவ்.
1: மேடம், அவர் எழுதின புத்தகம் மேன் அண்ட் சிம்பிள்ஸ் எப்படி சொல்ல முடியுமா?
0: இவங்களோட இந்த மேன் அண்ட் ஹிஸ் சிம்பிள் அப்படிங்கறது என்னன்னா, அவர் ரெண்டு விஷயத்தை பத்தி அந்த புக்ல தெளிவா பேசுறாரு. என்னன்னா சிம்பிள்ங்கிறது அன்கான்சியஸ்னஸ், சைன் சிம்பிள், இந்த ரெண்டு பத்தி தான் அவர் பேசுறாரு. சிம்பிள்ங்கிறது அன்கான்சியஸ்னஸ், சைனுங்கிறது

0: கிளியர் ரெப்ரசன்டேஷன், நம்ம ஒரு விஷயத்தை எப்படி வெளியில காமிக்கிறோம் அப்படிங்கறது தான் வந்து இந்த சைன்ங்கிறதுல பேசுறாரு. சிம்பிள்ங்கிறது வந்து நம்ம எல்லாத்தையும் உள்ள எப்படி நம்ம புதைச்சு வச்சுக்கிறோம் அப்படிங்கறது தான் இந்த புக்ல வந்து இந்த ஹியூமன் சைக்காலஜி வந்து ஹவு த பர்சன் இஸ் கம்யூனிகேட்டிங் ஆர் த கல்ச்சர் இஸ் ஹவு இன்வால்வ் எவால்வ்டு இன் டு தட் இண்டிவிஜுவல்ஸ், அந்த கல்ச்சரோட இன்ஃபுளுயன்ஸ் என்ன, இல்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்குரிய காரணங்கள் என்ன, அவனோட மைண்டோட ஃபார்மெட் என்ன, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப ரோல் பிளே பண்ணுதுன்னு சொல்றாரு. இதுல வந்து அவர் சைனா காமிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு விஷயத்த அவன் எப்படி ரெப்ரசென்ட் பண்றான், எவ்வளவு தெளிவா அவன் ஒரு விஷயத்த ரெப்ரசென்ட் பண்றான் அப்படிங்கறதையும், அவன் ஒரு விஷயத்த சிம்பாலிக் தாட் ப்ராசஸ் அப்படிம்பாங்க, அது என்னன்னா அன்கான்சியஸா அந்த ஒரு விஷயத்த உள்ள எப்படி புரிஞ்சு வச்சிருக்கான். ஏன்னா நமக்கு ஜென்ரலாவே சொல்லுவாங்கல்ல, நம்மள தெளிவா புரிஞ்சுக்கிற ஒருத்தர் இருந்தாலே போதும், இல்ல நம்மளை பத்தி நம்ம வெளிப்படுத்தாமே சொல்லாமே அவங்க ஒருத்தவங்க நம்ம புரிஞ்சுக்கிறாங்க, இதுதான் நான்ங்கிறத என்ன புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம பிளஸ்டா தானே நினைக்கிறோம். அப்ப வந்து புரிதல்ங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு, அதை பத்தி இந்த புக் வந்து ரொம்ப பேசுது.
1: மேடம் அவர் எழுதி இன்னொரு புத்தகம் மாடர்ன் மேன் இன் சர்ச் ஆஃப் அ சோல், இந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றாரு?
0: யுங்கோட இந்த மாடர்ன் மேன் இன் சர்ச் ஆஃப் சோல் அப்படிங்கிற புக்ல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து ஹியூமன் சைக் வந்து ஹவு இட் இஸ் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல எப்படி ஹியூமன் சைக் வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கறத பத்தி ரொம்ப தெளிவா சொல்றாரு. அதுக்கு அவர் வந்து அவர் ரொம்ப முக்கியமா டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா ஸ்பிரிச்சுவலிசம் அண்ட் சைக்கலாஜிக்கல் பேலன்ஸ். ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்பிரிச்சுவலிசம் ஹூ ஆம் ஐங்கிறது அனலைஸ் பண்றதுதான், எவாலுவேட்டிங் அவர் செல்ஃப் தான், இது என்ன நடக்குது, இது எதனால நடக்குது, இதுக்கு பின்னாடி, அதாவது டிரான்ஸ் பர்சனல் பாங்க, நம்ம ஒரு விஷயத்தை நம்மளோட பர்சனாலிட்டி ட்ரெய்ட்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அந்த ட்ரெய்ட்ஸை நான் அனலைஸ் பண்றது அதுதான் டிரான்ஸ் பர்சனல், என்னோட விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்ப இது இன்னொரு வேர்டா கூட சொல்லுவாங்க மெட்டா காக்னேஷன். காக்னேஷன் ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்றது, மெட்டா காக்னேஷன் இண்டிவிஜுவல் கிவிங் எ ஸ்பேஸ் அண்ட் திங்க் அபவுட் நான் ஏன் இதை இப்படி பார்த்தேன், என்னோட பார்வை ஏன் இப்படி வித்தியாசமா இருந்தது, இதுதான் மெட்டா காக்னேஷன். இதை பத்தி அந்த புக்ல வந்து சோ இந்த சைக்கலாஜிக்கல் பேலன்ஸும் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியும் எப்படி வந்து மேனோட தாட் ப்ராசஸ்ல இருக்கு, ஹியூமன் சைக்கோட தாட் ப்ராசஸ்ல இருக்குங்கிறது தான் இவங்க அந்த புக்ல பேசியிருக்கிறாரு.
1: மேடம் உளவியல் துறைக்கு இவான் பாவ்லோவோட பங்களிப்பு,
0: பாவ்லோவ் என்ன சொல்றாருன்னா அவரோட கான்செப்ட் வந்து இந்த பிஹேவியரிஸ்டிக் ஸ்கூல் மூலமா வருது, அதுல வந்து லேர்னிங்கிறது எப்படி நடக்குது அப்படின்னு, கற்றல் அப்படிங்கிறோம்ல, ஒரு விஷயத்த வந்து நம்மளோட பிஹேவியர்ல ஒரு பர்மனன்ட் சேஞ்ச் நடந்தா அதை தான் கற்றல்ங்கிறாங்க. ஐ லேர்ன் ஸ்விம்மிங், அப்ப ஸ்விம்மிங் வந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த கத்துக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் காரணமா இருக்கு, எஸ்ஆர் பிரின்சிபல் என்னன்னா ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ், ஏதோ ஒன்று எனக்கு கத்துக்கணுங்கிறது ஒரு காரணமா இருக்கு, அதுக்குரிய செயலை நான் செய்யறேன், அப்ப என்னோட ரெஸ்பான்ஸ் வந்து நான் அதை வச்சு அதை நோக்கி நான் போறேன். சோ இந்த கற்றல்ங்கிறது இவர் என்ன சொல்றாருன்னா அசோசியேட்டிவ் லேர்னிங்னு சொல்றாரு, இன்னொரு விஷயத்தோட சார்ந்து சொன்னா கண்டிப்பா கற்றல் நடக்கும் அப்படிங்கறது தான் பாவ்லோ சொல்றாரு. இப்ப வந்து நமக்கு இப்ப ஒரு பசி, நல்ல பசி இருக்கிற நேரத்துல நம்ம ஒரு இடத்தை தாண்டி போக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு பயாலஜிக்கல் அர்ஜ் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்ப அந்த ஸ்மெல்ல வந்து நம்ம ஏற்கனவே டேஸ்ட் பண்ணதுட்டு தான் நம்ம அந்த ஃபுட்டுக்கு நமக்கு அப்ப அசோசியேட்டட். இப்ப சிக்னல்ல வந்து ரெட்னு போட்டா ஸ்டாப், அப்ப நம்ம நிக்கணும்ங்கறத வந்து அந்த கலர் கோட் மூலமா அசோசியேட் பண்ணி லேர்ன் பண்றது. ஒரு டாகோட சலைவேஷன் எப்படி இருக்கு, ஃபுட்டு கொடுத்தா அது எப்படி மாறுது அப்படிங்கறத வச்சு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி, அப்ப கிளாசிக்கல் கண்டிஷனிங், பெல் சவுண்ட் கேட்டோனே டாக் எப்படி சலைவேஷன் செக்ரீட் பண்ணுது, ஃபுட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடியே டாகுக்கு அது எப்படி கண்டிஷன் ஆகுது அப்படிங்கறது தான் அசோசியேட் லேர்னிங்னு ஒரு மெத்தட் மூலமா கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னா என்ன, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னா என்னங்கறத வந்து அவர் வந்து சொல்லி தராரு. சோ இத சார்ந்த ஒரு விஷயம் சொல்லக்குள்ளேயே நம்ம அது நடக்கும். இப்ப ரொம்ப சிம்பிளா சொன்னா 80% அட்டெண்டன்ஸ் இஸ் நீடட் ஃபார் அப்பியரிங் எக்ஸாம். அப்ப அட்டெண்டன்ஸுக்கும் எக்ஸாமுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, ரெகுலரா வந்தாதான் அவனால கற்றல்ங்கிற ஒரு விஷயம் நடக்கும், அந்த சப்ஜெக்ட் அவன் தெரிஞ்சுக்க முடியும், அவனால எக்ஸாம் எழுத முடியும். இது மாதிரி தான் இப்ப சிக்னல், டிராபிக் சிக்னலா இருக்கட்டும், இது எல்லாமே பாவ்லோவியன் பிரின்சிபல் இருந்து வந்த விஷயங்கள் தான். அசோசியேட்டிவ் லேர்னிங் ஆர் கிளாசிக்கல் கண்டிஷனிங்னு சொல்லுவாங்க.
1: மேடம் உளவியல் துறைக்கு பிஎஃப் ஸ்கின்னரோட பங்களிப்பு என்ன?
0: பிஎஃப் ஸ்கின்னரும் இந்த பிஹேவியரிஸ்டிக் தாட்ல ஸ்கூல்ல இருந்து தான் வந்தவர். இவரோட தாட் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் ஆர் ஆபரண்ட் கண்டிஷனிங். இப்ப எனக்கு ஒரு மொபைல் போன் அடிக்குது, அந்த சவுண்ட் கேட்ட உடனே நான் போனை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டிமுலன்ட், அதாவது ஒரு விஷயம் என்ன ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுது, ஒரு விஷயம் என்ன செயல்படுத்த வைக்குது, இதுதான் ஸ்கின்னர் செய்யறாரு. இவர் என்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாருன்னா ஒரு ராட்டை வந்து ஒரு கேஜ்க்குள்ள வச்சுட்டு அந்த ராட் வந்து எப்படி ஃபுட்டுக்காக தேடுது, அப்ப ஃபுட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணி அந்த ஃபுட்டு தெரிஞ்சிருச்சுன்னா அதை வந்து எடுத்துக்குது. இதை தான் வந்து பிஎஃப் ஸ்கின்னர் சொல்றாரு. ஹீஸ் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட், ஹீஸ் எம்பசைசிங் மோர் ஆன் டு தட். அப்ப நம்ம வந்து ஒரு விஷயத்த ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண, ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி செஞ்சாலும் ஓகே, இல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அந்த விஷயத்த வந்து அவங்களால கத்துக்க முடியும். நீ லேட்டா வந்தீனா உன வெளியில தான் நிக்க வைப்பேன், இல்ல நீ இதை பண்ணலன்னா உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அப்படி சொல்றது மூலமா லேர்னிங் நடக்கும் அப்படிங்கறதையும் பிஎஃப் ஸ்கின்னர் தான் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன மாதிரியான நம்ம ஸ்டிமுலஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத பொறுத்துதான் அவர் சொல்றாரு.
1: மேடம், இந்த பிஹேவியர்

0: ஹியூமனிசம் வார்த்தைக்கான பொருள் என்ன?
1: பிஹேவியரிசம், நடத்தை. ஓகே, இப்ப பிஹேவியரிஸ்ட் தாட்டே வந்து ஜேம்ஸ் வாட்சன் அவங்களோட தாட் ப்ராசஸ்லேருந்து வருது. ஸோ இது எல்லாத்துக்குமே இந்த நடத்தைக்குரிய காரணமே என்னென்னா எஸ்ஆர் பிரின்சிபிள் தான். பேசிக்காக அவங்க வந்து எந்த ஒரு செயலுக்குமே ஒய் டு டூ, வாட் டு டூ, வென் டு டூ, ஹவு டு டூ இந்த கேள்வி வருது இல்லை, நான் ஏன் இதை செய்யணும், இதை செய்கிறதுனால எனக்கு என்ன நடக்கப்போகுது, இது செய்கிறதுனால என்ன மாற்றம் நடக்கப்போகுது, அப்போ எனக்கு இது வேணும்னா நான் இதை செய்யதாகணும். இப்போ எனக்கு வந்து காலேஜுக்கு நான் சீக்கிரமாக போகணும்னா எனக்கு சைக்கிள் வேணும், இல்லை நான் சீக்கிரமாக ஏஞ்சா தான் நான் வந்து காலேஜுக்கு போக முடியும். ஸோ எந்த ஒரு செயல்பாடுக்குமே அவனோட சிந்தனை வந்து அந்த ஸ்டிமுலஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து நம்மளோட ரெஸ்பான்ஸ் இருக்கு. இதுதான் இந்த பிஹேவியரிஸ்டிக்கோட தாட்டே.
0: மேடம், பிஹேவியல் சைக்காலஜி துறையில ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் ஸ்கெட்யூல்ஸ் ஆஃப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வார்த்தையை வந்து எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தைக்கான பொருள் என்ன?
1: ரீஎன்போர்ஸ்மெண்ட்ங்கிறது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யக்குள்ள அந்த மனிதனோட நடத்தையில வரக்கூடிய மாற்றம்ங்கிறது தான். ஸோ இந்த கண்டினியூஸ் அக்கரன்ஸ், ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி செய்யக்குள்ள அப்போ வந்து அது என்ன ஆகுனா ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்யக்குள்ள அதுவே ஒரு ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். இது ஒரு விஷயத்த 15 நாள்லேருந்து 21 நாள் வரைக்கும் செய்யக்குள்ள அது ஹேபிட்டா ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மனுஷனோட நல்லதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் கெட்டதை வீக்கன் பண்றதுக்கும், இப்போ நடத்தையில நமக்கு வந்து அக்செப்டபிள் நான் அக்செப்டபிள்னு இருக்கும், ஒரு விஷயத்தை ஏத்துக்க கூடியது இருக்கு, நமக்கே தெரியும் நான் இவ்வளவு கோபத்தை வெளிப்படுத்திருக்கவே தேவையில்லையே, என்னோட கோபத்தை நான் அழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னோட ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நான் ரிமூவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணலாம், அப்ப நான் அதுக்கு வந்து இந்த ஒரு சாக்லேட் சாப்பிடுறேன் இல்ல நான் இதை பண்றேன். இப்ப நம்ம ஷெட்யூல் பண்றதே எப்படி பண்ணலாம்னா பாசிட்டிவாவும் ஷெட்யூல் பண்ணலாம், நெகட்டிவாவும் ஷெட்யூல் பண்ணலாம், டு அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, நம்மளோட பிஹேவியரை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ஷெட்யூலிங் பண்ணி நம்ம பிஹேவியரோட சேஞ்சஸ்க்கு நடக்கிறதுக்கு, பிஹேவியர் மாடிபிகேஷனுக்கும் நம்மளோட வாழ்வியல் மாற்றத்துக்கும் லைஃப் ஸ்டைல் மாடிபிகேஷன் சொல்றாங்க, அதுக்கும் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ங்கிறது எஃபெக்டிவான behavioristic technique தான், ஒரு நல்ல டெக்னிக் தான்.
0: மேடம், உளவியல் துறைக்கு ஆபிரகாம் மாஸ்லோவோட பங்களிப்பு என்ன?
1: மாஸ்லோ வந்து ஹியூமனிடேரியன் சைக்காலஜிம்பாங்க, எக்ஸிஸ்டென்ஷியல் சைக்காலஜி, அதாவது என்னன்னா வில் டு டிட்டர்மைன் தி லைஃப், நான் வாழ்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கையில எது தோணுதோ அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் மாஸ்லோ பேசுறாரு. அவர் வந்து ஹைராக்கியல் நீடுங்கிற தேவைகளே மனுஷனுக்கு பேசிக் நீடுல இருந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் அவர் ரீச் பண்றான் அப்படிங்கறது தான் மாஸ்லோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ த பேசிக் ஒன் வந்து பயாலாஜிக்கல் நீடுங்கிறாரு, மனிதனுக்கு வந்து தூக்கம் அண்ட் ஹங்க்ரி தேர்ஸ்டி இதெல்லாம் வந்து பேசிக் நீட், ஸ்லீப் இதெல்லாம் பேசிக் நீடா சொல்றாரு. அடுத்தது வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, அவன் வந்து செக்யூர்டா ஃபீல் பண்ணணும், ஒரு சேஃப் கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸ்ல இருக்கங்கிறத ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேசுறாரு. லவ் அண்ட் செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறாரு தேர்ட் நீட, என்னன்னா அவன் வந்து அன்பு செலுத்துறதுக்கும் அன்பை வாங்குறதுக்கும் ஒரு தேவைகள் இருக்கணும் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அதே மாரி அவர் இது எல்லாமே எனக்கு கிடைக்கக்குள்ள அவனுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல என்ன தோணும்னா செல்ஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு அவன் வந்து அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான், எனக்கு நான் அன்பை ஒழுங்கா கொடுக்கறேனா, இல்ல எனக்கு அன்பு ஏன் கிடைக்க மாட்டேங்குது, அப்ப டு எஸ்டிமேட்டிங் அவர் ஓன் செல்ஃப், நான் இதெல்லாம் தான் லேக்கு, இதெல்லாம் தான் ஓகே அப்படிங்கறத பத்தியும், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒரு ஸ்டேஜ பத்தியும், சுயம் அறிதல், ஓகே எனக்கு இதெல்லாம் கிடைச்சாலும் இதுதான் என்னோட வாழ்க்கை, இதனால என்னால பண்ண முடியும் அப்படிங்கறதையும் அடைய முடியும். ஸோ நீடுங்கிறதே அவர் வந்து என்ன சொல்ற, தேவைங்கிறதே அவர் வந்து ஒரு ஹைராக்கியா சொல்றாரு, இந்த தேவை இதுதான் முதல் தேவை, இரண்டாவது தேவை, இந்த தேவைகள் எல்லாம் தான் இந்த டைரக்ஷன்ல தான் போகுது அப்படிங்கறது அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவரோட தாட்ல வந்து வில் டு டிட்டர்மைன் அவர் ஓன் லைஃப் தான், நான் வாழ்றதுக்கு என்னோட எண்ணங்களும் என்னுடைய தேவைகளும் என்னுடைய செயல்களும் தான் காரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட தாட் இருக்கு.
0: மேடம், உளவியல் துறைக்கு மேரி விட்டன் கால்கின்ஸோட பங்களிப்பு என்ன?
1: மேரி இவங்க வந்து ஒரு பைனியர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அண்ட் பிலாசபர், இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்டா தலைவரா அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன்ல 1895 இவங்க வந்து அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க. இவங்க நிறைய வேலைகள் வந்து செல்ஃப் சைக்காலஜி பத்தியும் அசோசியேட்டிவ் சைக்காலஜி பேட் அசோசியேட்டிவ் டெக்னிக்ம்பாங்க, அவங்க என்னன்னா கலரும் நம்பரும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது, அப்ப இந்த ஸ்டிமுலஸும் ரெஸ்பான்ஸுக்கும் கலரையும் நம்பரையும் வச்சு கொண்டு போகலாம், அப்ப இந்த காகுனேட்டிவ் தாட்டுங்கிறது என்ன, செல்ஃப் சைக்காலஜி என்ன, இத பத்தி விஷயங்கள்லாம் நிறைய அவங்க வந்து ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ஈவன் அவங்க வந்து ட்ரீம் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணிருக்காங்க, ட்ரீம்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, இத பத்தி விஷயங்களும். அதே மாதிரி இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் சைக்காலஜி லேப் ஃபார் உமன், உமனுக்கான ஒரு சைக்காலஜி லேப் ஏனா அவங்களோட எண்ணங்களை வந்து இப்படி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லேபையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இது பண்ணாங்க. இவங்க ட்ரீம் பத்தி நிறைய கான்செப்ட் வந்து இட் இஸ் a primary reflection of hidden thought. இப்ப இவங்க கொண்டு வந்த இந்த பேட் அசோசியேட்டிவ் டெக்னிக்ங்கிறது தான் இப்போ வந்து காக்னேட்டிவ் சைக்காலஜியில் ஒரு ஸ்டாண்டர்டான டூலாக இருக்கு. இந்த அசோசியேட்டிவ் லேர்னிங்க்கு ஒரு கலரையும் இப்போ ரெட் கலர் தேர்ட் ஒன் அப்படின்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணி எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதுக்குரிய டெக்னிக்காக இவங்க கொண்டு வந்த ஸ்டடிஸ் தான் இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
0: மேடம், உளவியல் துறைக்கு சுதீர் காக்

0: பங்களிப்பு என்ன?
1: சுதீர் காக்கர் வந்து சைக்கோ அனாலிஸ்ட். அவர் ஹி ரிட்டன் அ புக் இந்தியன் கல்ச்சர் அண்ட் சைக்காலஜி. ஸோ இவங்க வந்து டாக்டர் செங்குப்தா, கிரீந்திர சேகர் போஸ் இவங்கெல்லாம் வந்து 20th செஞ்சுரியில இந்த சைக்காலஜி, வெஸ்டர்ன் சைக்காலஜி பிரின்சிபல் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து த்ரூ த இந்தியன் கான்செப்ட், ஃப்ராய்டியன் இந்தியன் சைக்கோ அனாலிட்டிக் சொசைட்டின்னு சொல்லி அந்த கான்செப்டை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்ததே, தீஸ் ஆர் ஆல் த பீப்புள் பிளேட் அ மேஜர் ரோல். ஸோ இந்த சுதீர் காக்கருங்கிறவங்க வந்து சைக்கோ அனாலிஸ்ட் அண்ட் அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கோட நேம் வந்து இந்தியன் கல்ச்சர் அண்ட் சைக்காலஜி. ஸோ இப்போ இந்தியன் வெஸ்டர்ன் ஃபிலாசபியாக இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜியை இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கு இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான், இன் தமிழ்நாடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான் ஃபர்ஸ்ட் சைக்காலஜி ப்ரோக்ராம் வந்தது. இப்போ வந்து மோர் தென் ஒரு 4000 ஸ்டூடெண்டாவது சைக்காலஜி முடிச்சு பர் இயர் வந்து அண்டர் கிராஜுவேட் முடிச்சு போறாங்க. ஸோ அவ்வளோ போனாலுமே தேவைகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ்குள்ள தேவைகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஸோ இவங்க என்னன்னா, இந்த டாக்டர் என்என் செங்கு குப்தா, கிரிதர சேகர் போஸ் இவங்கெல்லாம் வந்து ஃப்ராய்டியன் இந்தியன் சைக்கோ அனாலிட்டிக் சொசைட்டின்னு இங்கே வர்றாங்க, ஊன்டோட கான்செப்ட் இங்கே கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு இதுவாக அவங்க ஒவ்வொருத்தவங்களா சிலபஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிக்கு இதுதான் சிலபஸ், இதுதான் அகடமிக்குள்ளே வரணும், இதை இந்த கான்செப்டில் தான் ஷெடியூல் கரிக்குலமே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இந்தியாவில் இது 1905 ஸோ 20th செஞ்சுரியிலேருந்து இந்த சைக்காலஜி ஆரிஜினேட் ஆகி அப்படியே டெவலப் ஆகிட்டு இருக்கு.
0: மேடம், இந்திய கல்லூரிகளில் உளவியல் துறை ஆரம்பிக்கும் போது யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க?
1: சைக்காலஜி இன் மாடர்ன் இந்தியா, இப்போ இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள சைக்காலஜிங்கிற ஒரு கோர்ஸ் ஒன்று வரத்துக்கு காரணமாக இருந்தது ஷிர் பஜேந்திரநாத் சீல் அப்படிங்கிறவங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் வந்து எக்ஸ்பிரிமெண்டல் சைக்காலஜிக்கு கொண்டு வராங்க. அப்புறமா 1916 வந்து டாக்டர் என்என் செங்குப்தா அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேசிக்கலி ஸ்டூடெண்ட் ஆஃப் வில்லியம் ஊண்ட், ஊண்ட்டுங்கிறத ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி. அவங்க தான் ஃபஸ்ட்டு லேப் ஒன்று பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்து அங்கே போய் படிச்சுட்டு வர்றவங்க. இவங்க வந்து ஒரு பைனியர், இவங்க நிறைய ரோல் வந்து அந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பண்றதுல 1916 அவங்க பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து 1922 கிரீந்திர சேகர் போஸ் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் இன் சைக்காலஜி, அவங்க தான் ஃபர்ஸ்ட் டாக்டரேட் முடிக்கிறாங்க. அவங்களோட ஒர்க் வந்து ரிப்ரஷன் பத்தி, ஏன்னா அவங்க அவங்களோட இதுவே வந்து சைக்கோ அனாலிட்டிக் பிரின்சிபலை கொண்டு வராங்க. ஃப்ராய்டியனோட தாட்டு வந்து ரிப்ரஷன் உள்ள மைண்ட். ஸோ அவங்களோட பிஹெச்டி ஒர்க்கும் வந்து ரிப்ரஷனை பத்தி அவங்க இது பண்றாங்க. அப்புறம் கோபாலசாமி அப்படிங்கிறவங்க தான், டாக்டர் எம் வி கோபாலசாமி அப்படிங்கிறவங்க தான் மைசூர்ல டிபார்ட்மெண்ட் of psychology அப்படினு சொல்லி அந்த டிபார்ட்மெண்ட்ட ஹெட் பண்றாங்க. அப்புறம் மைட்டி அப்படிங்கறவங்க தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்காலஜிக்கல் ரிசர்ச் அண்ட் சர்வீசஸ் பாட்னால அவங்க வந்து அதை இனிஷியேட் பண்ணி பயனியரா நிறைய வேலைகள் பாக்குறாங்க. சோ இப்படி இருந்த 1905 இருந்து 19 அப்படியே டெவலப் ஆன சைக்காலஜி வந்து இந்தியன் சைக்காலஜி அசோசியேஷன் வருது. அப்புறம் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அண்ட் நியூரோ சயின்ஸ் நிம்ஹான்ஸ் னு இப்ப பெங்களூர்ல நம்ம நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு நம்ம பாக்குற நிம்ஹான்ஸோட வர்க் அது வந்து 1955 ஸ்டார்ட் பண்றாங்க. சோ தென் இந்தியன் அகாடமி ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி, நேஷனல் அகாடமி ஆஃப் அப்ளைடு சைக்காலஜி, பிரெயின் ரிசர்ச் சென்டர், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் சென்டர், இது மாதிரி சைக்காலஜியை ரொம்ப டெப்தா உள்ள வந்து வெஸ்டர்ன் கான்செப்ட் வந்து அகாடமிக்காவும் கொண்டு வராங்க, ரிசர்ச் குள்ளேயும் அதை டெவலப் பண்ணி கொண்டு வராங்க.
0: மேடம், ஒரு நல்ல உளவியல் ஆலோசகருக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கு?
1: முக்கியமான பண்பு அப்படின்னு நம்ம சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் சேர்ந்தது இருக்கு. இதில் என்னென்னா எம்பத்தி, சிம்பத்திட்டிக்காக இருக்கக்கூடாது, ஐயோ பாவம் அப்படின்னு இருக்காம எதுனா திங்க் அபவுட் தட் அதர் பெர்ஸ்பெக்டிவ், அவங்களோட எண்ணங்களில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்க்கறதுக்கு முக்கியமான குவாலிட்டி என்னன்னு பார்த்தா ஆக்டிவ் லிசனிங். ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக காது கொடுத்து கேட்கணும். நம்ம கேட்குறோங்கிறது தான் அந்த அஃபர்மேஷன் தான் அவங்களுக்கு வந்து சொல்றதுக்குரிய ராப்போவை பில்ட் பண்ணும். ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களோட எதனால இதை சொல்றாங்க அப்படிங்கிற புரிதல் தேவையான கம்யூனிகேஷன் ஸ்கில் நமக்கு வேணும். ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லக்கூடிய, தெளிவாக புரியக்கூடிய அந்த ரிசீவரும் சரி சென்டரும் சரி இன்ஃபர்மேஷனை தெளிவாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் வேணும். இது எல்லாத்துக்கும் மேல இன்னொன்று முக்கியமான விஷயம் இந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி. இந்த சமூகத்தை சார்ந்தவங்களோட எண்ணம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற புரிதல் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே இண்டிவிஜுவலைஸ்டாவோ இல்ல பயாஸ்டாவோ திங்க் பண்ணாம ரொம்ப டிட்டாச் அண்ட் பேரலல் ரிலேஷன்ஷிப்போட திங்க் பண்ணக்கூடிய தாட் ப்ராசஸ் வேணும். அதுக்கு கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டியும் ரொம்ப தேவை, கலாச்சாரத்தை பத்தி அறிவும் தேவை. ஒரு ஒரு அந்த ஒரு பிரச்சனையை சார்ந்த எல்லா விஷயங்களை பத்திய புரிதலும் அறிவும் ரொம்ப முக்கியமா இருக்கணும்.
0: மேடம், ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படி அவங்களோட மனநலத்தை பாத்துக்கலாம்?
1: இப்ப சைக்காலஜிங்கிறது மனதை பத்தி புரிதலும் மனதை பத்தி தெளிவும் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்புல இருக்கக்குள்ள அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்குள்ள அவங்களோட பர்சனல் ஹெல்த்துக்கு மிக முக்கிய காரணமா இருக்கிறது அவங்க பவுண்டரிஸ் செட் பண்றதுதான். எந்த எண்ணத்தையும் எந்த செயலையும் அவங்க எப்படி அவங்க

0: ஒரு பர்சனல் பவுண்டரி செட் பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு ப்ரொஃபஷனல் பவுண்டரி செட் பண்றாங்க. பிகாஸ் நீங்க வந்து அன்கண்டிஷனல், ரோக சொல்லுவாரு அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். சோ சைக்காலஜிஸ்டுக்கு இது ஒரு பெரிய பேசிக் குவாலிட்டியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்க கூடிய மனநிலையில இருக்கணும் சைக்காலஜிஸ்ட், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். அப்ப உங்களுக்கு இதுதான் பிரச்சனையா சொல்லுங்க, இது எதனால வந்துச்சு சொல்லுங்க. அப்படி நான் கேட்கக்குள்ள எனக்கு முதல்ல என்னோட பவுண்டரியை நான் தெளிவா செட் பண்ணா மட்டும்தான் என்னால அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். அது அவங்களோட மனநிலை என்ன, அவங்களுக்கு எப்படி எதனால இந்த விஷயங்கள் வந்தது, இந்த புரிஞ்சிக்க கூடிய பவுண்டரி செட் பண்ணனும். இது வந்து ப்ரொபஷனலா நம்ம இந்த பவுண்டரி செட் பண்ணனும். அது மட்டும் இல்லாம பர்சனல் லைஃபுக்குமே என்ன நான் ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு, ஏனா நான் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை எடுத்துக்கிறேன், அப்ப நான் ரொம்ப பாசிட்டிவா நான் என்ன வச்சுக்கிறதுக்கு நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும், என்னோட மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெய்னிங்கோ இல்ல என்னோட பிசிக்கல் ட்ரெய்னிங்கோ இல்ல கீப் மை செல்ஃப் ஸ்மைல், நான் என்ன வந்து ரொம்ப பாசிட்டிவாவே கொண்டு போகணும், ப்ராக்ரஸ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் பவுண்டரி செட் பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து கிளையன்ட் கவுன்சிலர் ரிலேஷன்ஷிப். சோ தி வே ஹவ் வி ஆர் கனெக்ட் வித் தி கிளையன்ட், நம்ம எப்படி அவங்களோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ஆகுது. இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி சொல்லலாம்னா, இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். என்னோட ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை நான் இப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது கிடையாது, ஒரு மனிதனா நான் இப்படிதான் இருந்தாகணும் அப்படிங்கிற புரிதல் ஒருத்தருக்கு இருக்கக்குள்ள கண்டிப்பா இதெல்லாம் நடத்திக்க முடியும்.
1: மேடம், இப்ப நம்ம எல்லாருக்குமே ஒரு சைக்காலஜிஸ்ட் எப்படி இருப்பார்னா, நம்ம படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், ஒரு சினிமாவில் ஒரு படத்தை பார்த்து இப்படி சைக்காலஜி எப்படி இருப்பார் தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்?
0: சில விஷயங்கள், சில தேவைகளை சினிமாவில் நம்ம காமிக்கிறாங்கனாலும் சினிமாங்கிறதே நமக்கு வந்து நம்மளோட ஒரு விதமான மாயையின் வெளிப்பாடு தான். ஸோ அதனால சினிமாவில் காமிக்கிற சைக்காலஜிஸ்ட் மாதிரி தான், இது ஒரு விஷயத்தை இப்படி அணுகிறாங்க ஃபுல்லாகவே மாத்திடுறாங்க, இல்லை ஒரு விஷயத்தை இப்படி குழப்பிடுறாங்க, அது மாதிரி எந்த ஒரு விஷயமுமே ரியல் லைஃப்ல இருக்காது. ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய சைக்காலஜிஸ்ட் வந்து அவங்களோட அனுபவமும் அவங்களோட அறிவும் அவங்களோட துறை சார்ந்த தகுதிகளும் அதை வச்சு அவங்க வந்து ஒரு ஒரு பேஷண்ட் எப்படி அணுகிறாங்கிற முறை அந்த பேஷண்டோட இன்டென்சிட்டி ஆஃப் தி ப்ராப்ளம் தான், ஒரு பிரச்சனைக்குரிய காரணங்களும் தான் அவங்களோட சிகிச்சை முறையே வழிவகுக்குது. இதுல நிறைய மாற்றங்கள் இருக்கும். நம்ம பாக்குற மாதிரி ரொம்ப சூப்பரா எல்லாமே அப்படியே ரொம்ப, நம்ம எப்பயுமே சினிமாவில வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் மட்டும்தானே வரும், அதை தாண்டி நிறைய பிரச்சனைகளையும் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணி வராங்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கும். ரெண்டும் வந்து அப்படியே ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்குங்கிறது கிடையவே கிடையாது, ஆனா மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும் ரெண்டுத்திலயுமே.
1: மேடம், ஒரு சைக்காலஜிஸ்ட யாரு அணுகலாம்?
0: இப்ப சைக்காலஜிஸ்ட், இது ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் வரக்கூடிய தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் போய் சைக்காலஜிஸ்ட பாக்கணுமா, என்னது நீ போய் சைக்காலஜிஸ்ட பாத்துட்டு வந்தியா, இந்த ஸ்டிக்மா இருக்குல்ல, இந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கு. சைக்காலஜிஸ்ட இப்ப வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசானவங்களுக்கு வரைக்கும் அவங்களோட ஜென்ரல் லைஃப் ஸ்டைல்ல ஒரு கைடன்ஸ் தேவைன்னா கூட தெரப்பிக்கு போகலாம். அதுல வந்து எனக்கு டிசார்டர் இருந்தா மட்டும்தான் நான் தெரப்பிக்கு போகணும், ட்ரைனிங்க்கு போகணும் அப்படிங்கறதும், அதுதான் ஹெல்ப் பண்ணுங்கிறது கிடையவே கிடையாது. அந்த மாதிரி ஸ்டிக்மாவும் தேவை கிடையவே கிடையாது. ஏன்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கையில வாழ்வியல் மாற்றத்துக்கு அவனுக்கு ஒரு உதவி ஒன்று தேவைப்படுது, அவனுக்கு ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, அதை வந்து சைக்காலஜிஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நான் தெரப்பிக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கறத பிரைடா சொல்லக்கூடிய குழந்தைங்களும் உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களால அதை அனலைஸ் பண்ண முடியுது, எனக்கு வந்து இந்த இடத்துல நான் ஒரு என்னோட தாட்டை மாற்றம் கொண்டு வரணும், அதுக்கு நான் இந்த மாதிரியான ட்ரைனிங் எடுக்கணும், இந்த மாதிரி தான் ட்ரைனிங் எடுக்கணும்னா எனக்கு ஒரு ஒருத்தவங்க ஹெல்ப் தேவை, அவங்கள்ட்ட போய் நான் பேசலாம், இதை வந்து நான் வந்து ரொம்ப ஓப்பனா என் ஃப்ரெண்டு கிட்டயோ எங்க அப்பா கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ சொன்னா அவங்க என்ன எவாலுவேட் பண்ணுவாங்க, இவங்க வந்து வித்வுட் த பேரியர்ஸ் வித்வுட் த பயாஸ் வந்து என்னங்கறத கேட்டு என்னோட மனநிலை என்னங்கறத அழகா சொல்லுவாங்க, அதனால நான் தெரப்பிக்கு போறேன் அப்படிங்கிற மனநிலையும் அணுகுமுறையும் இப்ப மாற்றம் வந்திருக்குதான்.
2: இதுவரை உளவியல் துறையின் விஞ்ஞான வரலாறு குறித்த உளவியல் துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் முனைவர் பி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டு போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டுல இருந்துட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா

ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. செமல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, பேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன்

வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம். ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்கறோம் அப்படினு சொல்றாங்க. இத நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே fake. சோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. சோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.

0: ஒவ்வொரு இல்லத்தின் வாணி ஆகாஷவாணி, ஒவ்வொரு உள்ளத்தின் வாணி ஆகாஷவாணி, உள்ளங்களை ஒன்றாய் இணைத்திட இதோ நாங்கள் வருகிறோம். ஒரே கிளிக்கில் லைனில் காத்திருக்கும் எங்கள் நிலையங்கள்
1: மனதின் குரல், இசை, நாடகம், விளையாட்டு, நம்பிக்கையான செய்திகள் நொடியில்.
0: எங்கள் வெப்சைட் akashvani.gov.in.
1: புதிய பாரதம், புதிய ஆகாஷவாணி.

ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹர்ஸ், மதுரை மத்தியலை 1269 கிலோஹர்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டு ரசிக்க இருப்பது காற்றோடு கலந்திடவா. காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சிக்கு துவக்கமாக இருவல்லவர்கள் படப்பாடல், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில்.

0: வானொலிக்கு 90
1: வணக்கம். 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலியின் ரசிகர்களுக்கு நாடக நடிகர் டி வி வரதராஜனின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி, நம்ம அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானொலியால் வளர்ந்தவன் என்ற முறையிலே எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. ஏன்னா நாடக நடிகரான என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் நம்முடைய அகில இந்திய வானொலி. ரேடியோவால் எங்களுக்கு ஒவ்வொரு நாடகமும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 காட்சிகள் அதிகமாகும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய வரவேற்பை எங்களுக்கு கொடுத்து எங்களை நாடக கலைஞர்களை வளர்த்திருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்த வானொலி. எங்களை போன்ற கலைஞர்களுடைய வளர்ச்சியிலே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் அந்த காலத்தில் ஏறி ஏறி வரோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு படிக்கட்டிலையும் எங்களை ஏற்றி வைக்கிற ஒரு மிகச்சிறந்த ஸ்தாபனம் நம்முடைய வானொலி. 90வது கொண்டாடுகின்ற வானொலிக்கினுடைய நாடக நடிகர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கத்துடன் டி வி வரதராஜன்.
2: நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி குங்குமம் படப்பாடல், டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி குரல்களில்.

நேர்களே, உங்களின் நினைவிற்கு. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி. இதில் வாங்க பேசலாம், நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம் குறித்து ஜிஎஸ்டி மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் ஷெரீன் சோமீதரன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் உங்களுக்காக. கருப்பு உளுத்தம்பால் மற்றும் கம்புப்புட்டு செய்முறை தகவல்கள் வழங்குபவர் பி. செல்வலக்ஷ்மி. இவை அனைத்தும் என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் நாளை பிற்பகல் 1:10. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி பி. ஸ்ரீனிவாஸ் எஸ். ஜானகி குரல்களில் ஒலிக்க இருக்கும் பாடலின் படம் சுமை தாங்கி.

0: டி எம் சவுந்தரராஜன், எம் எஸ் ராஜேஸ்வரி குரல்களில் நாம் கேட்டு ரசித்த பாடல் எங்க பாப்பா படத்திலிருந்து.
1: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
1: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
2: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் சாந்தி நிலையம்.

நேரம் 10:31. நேர்களே, நீங்கள் ரசித்துக் கொண்டிருப்பது காற்றோடு கலந்திடவா. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இனி சித்தி படப்பாடலை ரசிக்கலாம். பி.வி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில்.

0: டி எம் சவுந்தரராஜன் குரலில் நாம் ரசித்தது 500,000 படப்பாடல்.
1: வானொலிக்கு 90
2: நாடக வேந்தர் அவ்வை சண்முகம் அவர்களின் மகன் கலைமாமணி டி கே எஸ் கலைவாணன் பேசுகிறேன். என் தந்தையார் அவ்வை சண்முகம் அவர்களும் அவர் இளவல் டி கே பகவதி அவர்களும் இன்னும் பலரும், குறிப்பாக எஸ் வி சகசரநாமம், எஸ் வி சுப்பையா, மனோரமா, நடிகர் திலகம் அவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு நட்சத்திர பட்டியலே இருக்கிறது. அவர்கள் அனைவரும் வாளரி நாடகங்களிலே நடித்திருக்கிறார்கள். வாசவன், அகிலன், பி எஸ் ராமையா, இன்னும் புகழ்பெற்ற எழுத்தாளர்களெல்லாம் வானொலிக்காக நாடகங்கள் எழுதி தந்திருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் பிரபல கலைஞர்கள் நடித்திருக்கிறார்கள். அத்தகைய மிக அற்புதமான நாடகங்களை வானொலியில்

0: கேட்டு கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன் நான். உண்மையிலேயே ஒரு பொற்காலமாக அந்த காலம் திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. பாரதியின் வார்த்தைகளில் சொல்வதானால் அது உண்மை, வெறும் புகழ்ச்சி இல்லை. வாழ்க.
1: குலவிளக்கு படப்பாடலை ரசிக்கலாம். பி. சுசீலா குரலில்.
2: பனைமரம்

0: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க உறுதுணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: நேரம் 10:48. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில் உயர்ந்த மனிதன்.

நேர்களை, உங்களின் நினைவிற்கு. நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை. இதில் டிவிஎஸ் மகாதேவன் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், டி எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். நாளை 9:30 அரங்கிசை. இதில் சி சரோஜா, சி லலிதா ஆகியோரின் பாட்டு, மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், மாதிரிமங்கலம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் மிருதங்கம். காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சியில் இனி குலமகள் ராதை படப்பாடல், டி எம் சவுந்தரராஜன் குரலில்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் ஆகாஷ்வாணி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளம் மூலமும் கேட்டு ரசிக்கலாம். நேரம் 10:56. நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக பி. சுசீலா பாடியுள்ள பாடல் படம் கற்பகம்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை அறிக்கை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 35.9 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.5 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிக அளவு 37.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.6 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 80%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் இரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம் புது காலை, இதில் நாளும் அறிவோம் இந்திய ரூபாய் நோட்டில் காணப்படும் வரலாற்று சின்னங்கள். தகவல்கள் எழுதி வழங்கியவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் முகிலை ராஜபாண்டியன் அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு கண்ணாடி அணிவதன் முக்கியத்துவம் மற்றும் கண் குறைபாடுகளை சரி செய்வது குறித்து மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 6:00. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். திரைகாணம் 7:45 நகர்வலத்தில் நூலக நண்பன் கே அன்பரசி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8:02 திரைகாணம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னை சாகுபடியில் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தோட்டக்கலை கல்லூரி முதன்மையர் டாக்டர் கே வெங்கடேசன் அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 முகமும் முகவரியுமாய் வானொலி தொகுப்பு நிகழ்ச்சி ஆகியன இடம்பெறும். 9:00 அரங்கிசை TVS மகாதேவன் அவர்களின் பாட்டு, மதுரை எம் விஜயகணேஷ் அவர்கள் வயலின், பாம்பே சி என் பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல். விக்னேஷ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், TS பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். வரிசையில் பிரதம மந்திரி முத்ரா திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் வாங்க பேசலாம் நம்மோடு உறவாடும் மாடித்தோட்டம் குறித்து GST மற்றும் கஸ்டம்ஸ் கூடுதல் ஆணையர் ஷெரீன் சோமீதரன் அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். காயகற்ப மூலிகை என்று சொல்லும் வல்லாரையின் நன்மைகள் உங்களுக்காக. கருப்பு உளுத்தம்பால் மற்றும் கம்புப்புட்டு செய்முறை தகவல்கள் வழங்குபவர் பி செல்வலட்சுமி அவர்கள். 2:15 திரைகாணம். 2:40 விளையாட்டு அரங்கம். இறகு பந்து விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஜி சிவச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் 2:00. 2:55 வானிலை, 5:30

0: made by Trinamool Congress candidate and West Bengal Chief Minister Mamata Banerjee regarding the vote counting in Bhabanipur Assembly constituency. In a statement issued by the District Election Officer of South Kolkata, it was clarified that the entire counting process was conducted strictly in line with the Commission's rules and regulations. Prime Minister Narendra Modi has strongly condemned the attacks on UAE's Fujairah that resulted in injuries to three Indian nationals. In a social media post, Mr. Modi stated that targeting civilians and infrastructure is unacceptable. He asserted that India stands in firm solidarity with the UAE and reiterates its support for peaceful resolution of all issues through dialogue and diplomacy. External Affairs Minister Dr. S. Jayashankar today said that development cooperation remains a key pillar of the partnership between India and Jamaica. Addressing the media after his meeting with his Jamaican Foreign Minister Carmina Johnson-Smith and other cabinet members. India has retained its position at the top of the ICC Men's T20 ranking, showcasing their dominance in the cricket world. And that is the end of this news bulletin.
1: நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நேர்களே 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 kHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.